சம்பந்தமாக ஏற்படுகிற பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளுக்கு என்ன செய்வது? நமக்கு தெரிந்த ஆயுதம் பெரும்பாலும் ஜபமாக மட்டும் இருக்கிறது, இல்லைன்னா அதையும் தாண்டி சென்றால் உபவாசமாக இருக்கிறது, அதையும் தாண்டி சென்றால் பொறுத்தனையாக இருக்கிறது, அதையும் தாண்டி சென்றால் ஜப கூட்டங்களாக இருக்கிறது, ஜபம் செய்கிற போதர்களாக இருக்கிறது. த்ரோ தீஸ் திங்ஸ் வி பிலீவ் தட் வி கேன் ஹாவ் சொல்யூஷன்ஸ் ஃபார் அவர் ப்ராப்ளம்ஸ். ஆனால் சில காரியங்களில் ப்ராப்ளம்ஸுக்கு எப்படி, பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு வருகிறது என்றால், முதலாவதாக ஆண்டவர் உன்னுடைய பிரச்சனைகளுடைய ஆணி வேரை நீ கவனிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நீ பிரச்சனைகளை மட்டும் பார்க்கிறவனாக இருக்கக்கூடாது, பிரச்சனைகள் எங்கிருந்து வருகிறது என்பதை நீ பார்க்கணும். உங்களுக்கு காய்ச்சலோ தலைவலியோ உடல் அசதியோ சோர்வோ உடல் வலி ஏற்படுகிற பொழுது, தீஸ் ஆர் ஆல் பிக் ப்ராப்ளம்ஸ், அன்னீசியாகிறோம், நிறைய டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இது நமக்கு கொண்டு வருது. ஆனால் இவைகள் அல்ல உங்களுடைய பிரச்சனைகள். This may be the signs of different types of other serious diseases. இதெல்லாம் சிம்டம்ஸ், வேறு நோய்கள் இருக்கிறது. அந்த நோய் நம்ம ஏற்கனவே கூட சமீபத்தில் ஏதோ ஒரு செய்தியில் பார்த்தோம், கேன்சர் நேரடியாக நமக்கு வலிக்கிறது இல்லை, அது வேற ஏஜென்சிஸ் வழியாக தான் என்ன செய்கிறது, நம்ம வலி கொடுக்கறது என்று. அதுபோல இந்த பிரச்சனைகள் இதுவல்ல பிரச்சனைகள், உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனை ஏற்படுகிறது, கடன் பிரச்சனை ஏற்படுகிறது, சமாதான குறைவு ஏற்படுகிறது, வாழ்க்கையில் போராட்டங்கள் ஏற்படுகிறது, நெருக்கடிகள் ஏற்படுகிறது. When you are witnessing all these kinds of things, you think that these are all just problems. ஆனால் இவைகளுக்கு என்ன இருக்குது, அந்த ரூட் காஸ் இஸ் டிஃப்ரெண்ட், அதனுடைய மூல காரணங்கள் வேறு, ஆணி வேறு வேறு. சில செடிகளை நீங்கள் வெட்ட வேண்டும் என்றால் அதை புடுங்கத்தான் செய்யணும், அதை விட்டுவிட்டு நீங்கள் மேலே வளர்ந்த வெட்டுனீங்கன்னா மறுபடியும் ஆணி வேறு இருக்கிற அப்படின்னால் அது என்ன செய்யும், முளைத்து முளைத்து வந்து கொண்டே இருக்கும். உதாரணமாக ஒரு செவற்றுக்குள்ளாடி வால்ஸுக்குள்ளாடி மதில்களுக்குள்ளாடி கூட சில செடிகள் வந்து என்ன செய்யணும், காகங்கள் எச்சங்கள் போட்டு செடிகள் உருவாங்க. நம்ம வளர்ந்து வருகிற வெளிப்பகத்தை வெட்டி விடுவோம், ஆனால் வேறு என்ன செய்கிறது, உள்ளே இருக்கனால அது மறுபடியும் நிஜம் அது ஒய்டன் ஆகிட்டே இருக்கும். அருமையானவளே, உங்கள் பிரச்சனைகள் இவைகளல்ல பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் வேறு சில பிரச்சனைகள் இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். உதாரணமாக உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள், அது ரொம்ப முக்கியமானது அல்லவா, ஏன்னா உடலை கொண்டு தான் சிறு சுவர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், சித்திரம் வரைய முடியும் சொல்லுவாங்க. அதுபோல் உடல் இருந்தால் நம்ம வந்து எல்லாம் செயல்பட முடியும். உடல் பிரச்சனைகள், உடல் பிரச்சனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் நாம் நினைக்கலாம் இதுக்கு மருந்து சாப்பிடணும், அப்படி இல்லைன்னா டிவைன் ஹீலிங் இல்லையா, டிவைன் ஹீலிங் ஊழியக்காரங்கிட்ட போகிற அவங்க என்ன பண்ணுவோம், அற்புதகரமாக நமக்கு சோகத்தை கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஒரு வியாதிப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணணும், மூப்பனை கூப்பிடணும், எல்டரை கூப்பிடணும், சரியா, அப்படின்லாம் பைபிளில் படிக்கிறோம்ல. அதனால் வியாதிகள் வருகின்ற பொழுது அந்த வியாதிகளுக்கு மெடிசன்ஸ் இல்லைன்னா அதை மிராக்கிள்ஸ் எதிர்பார்க்குறோம், ஹீலிங் டிவைன் ஹீலிங் எதிர்பார்க்குறோம். ஆனால் இங்கேயும் நீங்கள் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை எப்படி பெறுகிறோம் என்றால், அதனுடைய மூல காரணங்களை கண்டுபிடித்தது, அதாவது வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த ரூட் காசஸ். நீங்கள் உங்களுடைய காரணங்களை கண்டுபிடிக்கவில்லைன்னு சொன்னால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வை பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை உலக பிரகாரமும் பிரச்சனை தீர்வு பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டு விடத்தில் கூட நீங்கள் ஜெபம் பண்ணியோ இல்லைன்னா உங்களுக்கு பலர் ஜெபித்தோ கூட சம்டைம்ஸ் யூ மே ஹாவ் சம் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் ப்ரெசன்ட் ப்ராப்ளம்ஸ். ஆனால் இந்த ப்ராப்ளம் தான் செட்டில் ஆகும். உங்களுடைய பிரச்சனைகளுடைய காரணங்களை நீங்கள் கவனிக்காமல் இருந்தால் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை நீங்கும், அடுத்த பிரச்சனை வரும். தற்பொழுது ஏற்பட்டிருக்கிற கடன்கள் நீங்கும், அடுத்த கடன் வரும். தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறதான சமாதான குறைவு நீங்கும், அடுத்த சமாதான குறைவு வரும். ஏன்னா இவைகளெல்லாம் உருவாக்குவதற்கு அடியில் என்ன இருக்கு, வேறு இருக்கு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, இந்த தீர்வுகளுக்கு வந்து வெறுமனே ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து ஊழியக்காரங்கிட்ட போய் ஜெபக்கூட்டத்துக்கு போயிட்டு விசுவாசித்து காணிக்க கொடுத்து அந்த மாதிரி தீர்வுகள் தேடுவதல்ல, இவைகளுடைய காரணங்களை கண்டுபிடி. முதலாவது உடல் சார்ந்த பிரச்சனைகள், முதலாவது மூன்று காரியங்களை நம்ம கவனிக்கணும். ஒன்று, நம்முடைய உடலுக்கேற்ற உணவை உண்கிறோமா. இப்போ சில சொல்லலாம், நம்ம உடல் சம்பந்தமான காரியங்களை எல்லாம் நம்ம வந்து ரொம்ப பேச வேண்டிய தேவையில்லை, நம்ம ஆன்மா பற்றி தான் என்ன செய்யணும் பேசணும், உடலை பற்றியும் பேசணும். இந்த உடலுக்குள்ளே தான் என் ஆன்மாவும் என்ன செய்கிறது செயல்படுகிறது. அதனால் அதான் ஃபிசியாலஜிக்கல் லாஸ்ன்னு சொல்லலாம், ஃபிசிக்கல் லாஸ், ஃபிசியாலஜிக்கல் லாஸ்ன்னு சொல்லலாம், ஃபிசிக்கல் லாஸ்ன்னு சொல்லலாம். அதாவது உடல் சார்ந்த இயற்பியல்னு சொல்லுவோம்ல, உடல் சார்ந்த விதிகள். உங்களுடைய சரீரத்துக்கு ஏற்றபடியான உணவை முதலாவது நீங்கள் உண்கிறீர்களா, இல்லை உங்களுடைய நாவுக்கேற்ற உணவை உண்கிறீர்களா? நாவும் ஆண்டவர் தான் கொடுத்துருக்கிறார், சுவை இல்லாமலே எல்லாம் சாப்பிட முடியாது. ஆனால் சுவையாகவே சாப்பிடுவதை உங்கள் வாழ்க்கையில் கொள்கையை வைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் வியாதிகள் வரும். இன்றைக்கி நீங்கள் ஜெப கூட்டத்துக்கோ இல்லை உபவாசத்துக்கோ போயிட்டு கூட செலவில் ஹீல் ஆகலாம், ஆனால் மறுபடியும் என்ன செய்யும், ஏன்னா யூ ஆர் மேனுஃபேக்சரிங் த டிசீசஸ் இன்வெர்ட்லி, யூ ஆர் சம்திங் பை தட் யூ ஆர் ப்ரொடியூசிங் நியூ டிசீசஸ். நீ உன் உடலுக்கேற்ற உணவை சாப்பிடணும்,
நீ 20 வயசுல என்ன சாப்பிட்டுருந்தியோ அதை அப்படியே 40 வயசுலயும் சாப்பிடக்கூடாது. நீ 40 வயசுல என்ன சாப்பிடுதோ அதை அப்படியே 50 வயசுலயும் சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு நீ ஹெல்த்தியா இருந்த, எதை வேணாலும் சாப்பிடலாம். இன்னைக்கு நீ ஹெல்த்தியா இல்லை. எனக்கு மரவள்ளி கிழங்கு ரொம்ப பிடிக்கும். 6 நாள் மரவள்ளி கிழங்கு வெட்டி செஞ்சு கொடுத்தீங்க நான் சாப்பிடுவேன். ஆனா எனக்கு ஆசையை நான் நிறைவேற்றுறதில்லை. என்னைக்கா ஒரு நாள் தான் என்ன செய்வேன். அப்போ கூட வாங்கி கொண்டு வந்து வாய்ப்பு இருந்தா நம்ம பக்கத்தில் இருக்கிற பாலுக்கோ ஸ்டாலினுக்கோ சுவாக்கினு கொஞ்சம் கொடுத்துட்டு, ஏன்னா எல்லாத்தையும் நம்மளே சாப்பிட்டேன்னாயிடும், ரொம்ப பிரச்சனை வந்துடும். அதனால நம்ம பிரச்சனை அவங்களுக்கும் என்ன கிடைக்கட்டும், ஒரு பங்கு கொடுக்கணும், கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்ருவோம். ஏன்னா டெய்லி சாப்பிடவும் ஆசை உண்டு. ஏன்னா எனக்கு என்ன தெரியல அந்த மரவள்ளி கிழங்குடைய டேஸ்ட் பிடிக்கும். ஆனால் அதனால் எங்கள் ஊருக்கு போகிறவள்ள அருள்தாசன் ஒரு பிரதர் எங்களுக்கு இருக்கிறார், நல்ல நண்பர். அவர் வீட்டுக்கு போனால் எப்படி பார்த்தாலும் சாப்பாட்டில் என்ன இருக்கும், மரவள்ளி கிழங்கு இருக்கும். அந்த மரவள்ளி கிழங்கும் அந்த ஒரு மீன் குழம்பும் சேர்த்து அந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. வாயாவது வயிறாவது வியாதியாவது கொஞ்ச நேரத்துக்கு எல்லாத்தையும் மறந்து விட்டு என்ன செஞ்சிடணும், நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆக அந்த மாதிரி நம்ம இவர் மோகன்குமார் ஒரு சகோதரர் இருக்கிறார், அவர் தான் சொன்னார் எங்களுக்கு மரவள்ளி கிழங்கு ஆசை இருந்தால் என்ன பண்ணுங்கன்னா மீன் குழம்பு என்ன செய்யுங்க, செஞ்சு அதில் கொஞ்சம் தொட்டு தொட்டு சாப்பிட்டா நல்லா. அதனால எங்கள் வீட்டில் எதாவது கவலை குழம்பு வச்சாச்சுன்னா நான் என்ன செய்வேன், ஏதாவது உடனே வாங்கிட்டு வருவேன். எனக்கு 6 நாளும் சாப்பிடறாங்க ஆசை, 6 நாளும் சாப்பிட்டேன்னா என் கதை அதோ கதி தான். அதனால் ஆசை இருந்தாலும் என்ன செய்யறது, வாங்கி சாப்பிட்றதில்ல. அப்போ ஏன்னா நீ நார்மலாக இருந்தா எதை வேணாலும் சாப்பிட்லாம். உருளைக்கிழங்குலாம் எவ்வளோ பெஸ்ட்டு தெரியுமா, மும்பைக்கெல்லாம் போய் பார்த்தா அந்த காலத்தில் நாங்கள்லாம் எவ்வளோ வடப்பாவை சாப்பிட்ருக்கோம் தெரியுமா, மும்பையில் வடப்பா வடப்பான்னு அவ்வளவு உருளைக்கிழங்கு சாப்பிட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி நான் என்ன செய்வேன், ஆசைப்பட்டாலும் சாப்பிட முடியாது. இதெல்லாம் ரீசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்ல, பார்த்தாலே தெரிஞ்சுங்க. உடலுக்கேற்ற உணவை நீ உண்கிறாயா, நீ கடந்த காலத்தில் உண்ட அதே உணவு இல்லை, உனக்கு வியாதி வந்துச்சா, பிபி வந்துச்சா, இல்லை நியூரோ ப்ராப்ளம் வந்துச்சா, இல்லைன்னு சொன்னால் உனக்கு கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் வந்துச்சா, அல்சர் வந்துச்சா, இல்லைன்னு சொன்னால் உனக்கு ஹைப்பர் டென்ஷன் வந்துச்சா, யூ மஸ்ட் சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். மருந்தை போட்டுற, நான் இன்சுலின் போடுறேங்க இருக்கட்டும், அதுவெல்லாம் கணக்கு. உன்னுடைய உடலுக்கேற்ற உணவு, ஆசை இருக்கத்தான் செய்யும், ஆசைக்கு ஏற்றபடி போனோன்னா வியாதி இருக்கும். உங்களுடைய வியாதி இன்னைக்கு குணமாகும், மாத்திரப்பட்டு குணமாகும், மறுநாள் என்ன செய்யும். அநேகர் தங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாத்துறதில்ல, அதுக்கு பதிலாக மருந்து வச்சு என்ன பண்ணிடுறது, சமாளிச்சுக்கிறது, நான் மாத்திரை போடுறேங்க அப்படின்ட்டு. உடலுக்கு உகந்த உணவு, நேற்று நீ என்ன சாப்பிட்டேங்கிறது இல்லை, இப்பொழுது உன்னுடைய வயதுகள் என்ன, உன்னுடைய உடலில் என்னென்ன வியாதி இருக்குது, அந்த வியாதிக்கேற்றபடி தான் என்ன செய்யணும். ஏதோ ஒரு ஆசைக்கு ஒரு நேரம் சாப்பிட்றீங்களேன்னு சொல்ல முடியாது, ஆனால் அதுவே உன்னுடைய வாழ்க்கை முறை இருக்கக்கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போவுமே நாங்கள் சோறு தாங்க சாப்பிடுவோம், எப்போவுமே நாங்கள் கறிமீன் தாங்க சாப்பிடுவோம், அப்படியே பழகிட்டோம். யோ, அது ஒரு காலத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்க, இப்போ உங்களுக்கு உடம்புல ஏகப்பட்ட வியாதி இருக்குது. உங்கள் வியாதி உங்கள் தலைமுறைக்கும் வரது இல்லையா, ஹெரிடிட்டரி தானே. நீங்கள் ரெண்டு பேரும் சுகரை வாங்கி வச்சுட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டீங்களா, பிள்ளைகளுக்கு என்ன சம்பவிச்சு வச்சிங்களோ வரலையோ, உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாக என்ன வரும். இன்னொரு இப்படி சொல்லுங்க, விசுவாசம் இல்லாமல். எனக்கு விசுவாசம் இருக்குங்க, ஆனால் நிறைய பேருக்கு சுகர் இருக்குதே, கேட்டால் அம்மா அப்பா இருக்குதுங்கிறாங்க. அப்போ அம்மா அப்பா வந்து கேட்காமலே வைத்து விட்டு சொல்லுங்கிற சுதந்திரம் என்ன, இந்த சுகர், இந்த பிபி, இந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் இல்லை. சரி, அதனால் முதலாவது உன்னுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீ மருந்தை சாப்பிட்டு தீர்வு தேடுவதற்கு முன்பாக, அதாவது தெய்வீக சுகம் தேடுவதற்கு முன்பாக நீ சாப்பிட வேண்டியதை சாப்பிட்றியா. எப்போ பார்த்தாலும் சுவையாக தான் சாப்பிடுவேன். சிலருக்கு வெஜிடேரியன்னா என்னன்னு தெரியாதுங்க, வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போனால் இதனை மருந்து கடைக்கு போன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. என் கூட வரவங்களுக்குலாம் அந்த ஃபீலிங் கிடைக்கும். நாங்கள் ட்ராவலுக்கு போகிறவங்களெல்லாம் வெஜிடே நான்வெஜ் கிடையாது, மேக்ஸிமம் 99% போகிறதுனால என் கூட பயணம் பண்ணுறவங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் நல்ல வெஜிடேரியன் கடைக்கு போவாங்க, சும்மா அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அது அவங்களுக்கு எப்படி இருக்கும், மத்தியானம் வந்துச்சு பிரதர் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போவார், எங்கேயோ வண்டி எங்கே நிற்கும், ஒரு மருந்து கடையில் நிற்கும் அப்படின்ட்டு. ஏன் அது 5 பேருக்கு முன்னாடி நின்னா, தலப்பாக்கெட்டுக்கு முன்னாடி நின்னா, ஸ்டார் பிரியாணிக்கு முன்னாடி நின்னா சந்தோஷமாக இருக்கும், இது எங்கே போகுது, கிளினிக்கு போகுது. சரி, ஆனால் உன்னுடைய உடலை நீ சரியாக ஹெல்த்தியாக இருக்க விரும்பினால் உணவு கட்டுப்பாடு அவசியம். இரண்டாவதாக, உண்கிறாய் உழைக்கிறாயா. வேலை இருந்தால் தாங்க நான் உழைக்கிறது, வேலை இருந்தோ இல்லையோ உனக்கு ஒரு வேலை இல்லைனாலும் ஓடுற வேலையாக செய், குதிக்கிற வேலையாக செய், நடக்கிற வேலையாக செய். அது வியாதி வந்துச்சா அவசியம் நீங்கள் நடந்து தான் ஆகணும். சில சொல்ல நான் கிச்சனை சுற்றியே நடப்பேன், அந்த கிச்சன் சுற்றி நடக்கிறதெல்லாம் கண்துடைப்பு, இதிலெல்லாம் பிரிஸ்க் வாக் வேணும் இல்லையா, அதுக்குன்னு நீங்கள் மெனக்கெட்டு போகணும், உங்கள் மைண்டும் ஓடணும், வீட்டுக்குள்ளே இருக்கும் அது ஒரு பக்கம் கிடைக்குது. ஸோ உடனே சிலர் இருக்கிறோம், எங்கள் முன்னோர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மி அரைக்கிறதுலேயே எக்ஸசைஸ் வாங்கினாங்க, அரிசி குத்துறதுலேயே இது பண்ணாங்க, அதெல்லாம் சொல்லி நீ என்ன புண்ணியம், அவங்களுக்கு இயற்கையாகவே எக்ஸசைஸ் கிடைச்சி, உனக்கு இல்லை இல்லை, நீ கிரைண்டரே மிக்சி எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு 4 முறை அங்கே போகிற இங்கே போகிற வழியே எல்லாம் எக்ஸசைஸ் கிடைச்சிருமா,
கிடைக்காது. எனவே உடலுக்கு உழைப்பு வேண்டும். எனவே தான் நமக்கு வேலை வேணும். வேலைக்கு சாப்பிட்றது மட்டுமல்ல, இந்த உடல் வந்து உழைத்து கொண்டே இருக்கணும், வேலை செஞ்சுட்டே இருக்கணும். வேலை செய், வேலை இல்லாதவங்க எல்லாம் உடலுக்கு வேலை கொடுக்குற அர்த்தம் கிடையாது. அதான் வேலை செய்கிறவங்க எல்லாம் உடலுக்கு வேலை கொடுக்குற அர்த்தம் கிடையாது. அப்படியே ஆஃபீஸுக்கு போகிறோம், ஜம்முன்னு உட்காந்தது மத்தியம் தான் எழும்புவாங்க, அப்புறம் சாப்பிட்டு உட்காந்துட்டு மறுபடி சாயங்காலம் தான் எழும்புவாங்க. இப்போ அதுக்கு இடையில ஒரு பேனா தேவைப்பட்டாலும் ஒரு பேப்பர் தேவைப்பட்டாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஆளை கூப்பிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு அட்டண்டரை கூப்பிட்டு தான் எடுப்பாங்க. இவ்வளோ எழும்பவே மாட்டாங்க. அப்படி எழும்பி சில ஆள் வரவுள்ளதும் தெரியுது, ஓஹோ இந்த ஆள் எவ்வளோ பெருசாக இருக்கிறாரு அப்படி தெரியும். ஏன்னா அப்படி ஜம்முன்னு அப்படி அந்த சீட் ஃபிட்டிங்காக என்ன பண்ணிடுறாரு, சீட் ஃபிக்ஸிங்காக அப்படி இது பண்ணிடுறாரு. உடலை உழைக்கிடுங்க, எழும்பணும். ஒரு சின்ன சின்ன இதுக்கெல்லாம் ஆளை கூப்பிட்டு பண்ணக்கூடாது, எழும்பணும். நாலு முறை எழும்பி உட்காந்து அந்த ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணும். உங்கள் உடம்புல வியாதி வந்துடுதா, நீ நடக்கலைன்னா பாவம் செய்கிறீங்க. ஏன்னா அதான் ஃபிசிக்கல் ரூல்ஸ்ன்னு சொன்னேன், அந்த ஃபிசியாலஜிக்கல் லாஸில் நீங்கள் என்ன செய்யணும், பாட பின்பற்றணும். உடலுக்கு உரிய உழைப்பை கொடுக்குறீங்களா? மூன்றாவதாக உடலுக்கு உரிய ஓய்வை கொடுக்கணும். யூ ஹாவ் டு டேக் ரெஸ்ட். அப்போது சிலர் வந்து நான் வந்து என்ன மாதிரி ஆள், ஓய்வறியாத சூரியன். எனக்கெல்லாம் ஒன்று தேவை, இந்த டிரைவர் அப்படி தான் சொல்லுவாங்க, இப்படி இப்படி வண்டி ஓட்டிக்கிட்டு சார் ஒரு மணி நேரம் போது சார் ஒரு மணி நேரம் போட்டால் அடுத்த ட்ரிப்பு நான் வந்துடுவேன் அப்படின்னு. காலங்கள் போகிறவள தான் தெரியும் இல்லையா, நேரங்கள் போகிறவள தான் பிரச்சனை வரும். எனவே உடலுக்கு நல்ல உரிய உணவை கொடுக்கணும், இரண்டாவது உரிய உழைப்பை கொடுக்கணும், மூணாவது உரிய ஓய்வை கொடுக்கணும். நீங்கள் மினிமம் 6.5 hours இல்லைனா ஒரு 7 hours இல்லைனா அட்லீஸ்ட் 6 hours டெய்லி தூங்கி தாகணும். அப்படி தூங்காமல் சம்பாதிக்காத சாபமான வருமானத்தை சேர்க்காத. சிலருக்கு நிர்பந்தம் இருக்கலாம், வேற வழி இல்லை பிரதர், என்னால் 6 மணி நேரம் தூங்க முடியாது, ஏன்னா என் வேலை அந்த மாதிரி. வேலை அந்த மாதிரி, அந்த மாதிரி வேலையை உருவாக்கி வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, 24 மணி நேரம் வேலை செய்கிற வேலைகளும் போகக்கூடாது. ஒரு மனிதன் நார்மலாக ஒரு நாள் எவ்வளோ மணி தான் வேலை செய்யணும் சொல்லுங்கள், 8 மணி நேரம். சூழல்கள் இப்போ வித்தியாசமாக இருக்குது, 10 மணி 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி வேலை செஞ்சுக்கிட்டு வேலை செய்கிறது தான் என்னுடைய வாழ்க்கை, சம்பாதிக்கிறது தான் என்னுடைய வாழ்க்கை, தொழில் தான் எனக்கு வாழ்க்கை. காலையில் போய் கடையில் உட்காந்துக்கிறது, நடுராத்திரி எழுப்பி வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் வைத்துக்கொண்டு உங்கள் உடல் கெட்டது. நீங்கள் எதுக்கு வாழ்கிறீங்க, உங்கள் உடலுக்காக வாழ்கிறீங்க. உடல் நல்லா இருக்கணும்ல, உடல் நல்லா இருந்தால் எல்லாமே செய்ய முடியும். பரலோகத்துக்கு போனாலும் உடல் வேணும்ல, இப்போ ஆவிலே போயிடுவீங்களா? இந்த உடலில் உலகத்தில் வாழுகிற பொழுது இந்த உடலில் இருந்தாங்க, அதனால தான் வேதமானது உங்களுடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்குது. அப்போ ஆலயத்தை பராமரிக்கிறது மாதிரி உங்கள் சரீரத்தையும் பராமரிக்கணும். அப்போது 3 காரியங்கள் பார்த்தோம். 1, உடலுக்கேற்ற உணவு, உடலுக்கு தேவையான உழைப்பு, 3வது உடலுக்கு தேவையான ஓய்வு. ஓய்வெல்லாம் எடுக்காமல் சாதனை புரிஞ்சுக்கிட்டெல்லாம் நீங்கள் சொல்லவே கூடாது, கர்த்தர் எனக்கு பெரிய கிருபை கொடுத்துருக்காரு பிரதர். சில அரசியல் தலைவர் இப்படி தான் போய் சொல்லுவாங்க, நான் 4 மணியில் தான் தூங்குவேன். அவங்க நல்லா தூங்குவாங்க, நீங்கள் கதை விடுவாங்க, அது அவங்க உடம்பு இருக்கிற இருப்பை பார்த்தாலே தெரியுது, 4 மணி நேரம் தூங்குற ஆள் மாதிரியே தெரியும். ஏன்னா நாங்கள்லாம் 4 மணி நேரம் தூங்குற என்ன நடக்கும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த அரசியல் தலைவர் வாழலாம் பொழுது எதுக்கு எடுத்தாலும் போய் சொல்லி பழகுனால எங்கள் தலைவர் 2 மணி நேரம் தான் தூங்குவார், மீதி நேரமெல்லாம் மக்களுக்காக சேவை செய்கிறார் அப்படின்னு. ஒன்றும் கதை கிடையாது, சுத்த பொய். இந்த அரசியல்வாதி சொல்கிற பொய்யெல்லாம் என்ன செய்யாங்க, அவன் அந்த ஜெயலலிதாமா அப்படின்னு சொல்லிட்டு கிடந்தாங்க, 4 மணி நேரம் தான் தூங்கும் அப்படின்னு. சரி, போதுமான அளவுக்கு தூங்குங்க, போதுமான அளவுக்கு வேலைக்கு உடம்புக்கு வேலை கொடுங்க. என்ன பிரதர் இன்னைக்கு தேவ செய்தின்னு சொன்னீங்க, என்னமோ பேசிட்டு இருக்கிறீங்க, இது தேவ செய்தி இல்லையா? நம்ம எப்பவுமே பரலோகத்தை பற்றி பேசணும், பரிசுத்தை பற்றி பேசணும், உடலை பற்றி பேசணும். உடலையும் நம்ம என்ன செய்யணும், வி ஹேவ் டு கிவ் மோர் கேர் ஃபார் அவர் ஃபிசிக்கல் பாடி. எனவே உடலுக்கு அப்போ உடலில் ஒரு பிரச்சனை வந்துன்னு சொன்னால் அந்த உடல்ல இருக்க வியாதி, நீங்கிற மாதிரி வியாதியை உருவாக்கி கொண்டிருக்க, மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டிருக்கிற, நீ உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த ஏரியாவுக்கு வா, வந்து அட் யுவர் லெவல் ஆஃப் இயன்ற வரைக்கும் நீ இந்த காரியத்தை செய்யணும். இரண்டாவதாக பொருளாதார பிரச்சனைகள். பொருளாதார பிரச்சனைகள் ஏன் வருகிறது? பெரும்பாலான பொருளாதார பிரச்சனைக்கு காரணம் என்றால் நம்முடைய ஒழுங்குபடுத்தப்படாத ஆசைகள், நம்முடைய எல்லை கடந்த ஆசைகள், நம்முடைய நிலைமைக்கு மிஞ்சின ஆசைகள். ஆசைகள் தவறல்ல, போன வாரம் கூட பார்த்தோம்ல, ஆசைகள் என்பது குதிரை போன்றது, குதிரை நமக்கு வேணும் பிரயாணம் பண்ணுறதுக்கு. ஆனால் குதிரைக்கு என்ன வேணும், கடிவாளங்கள் வேணும். உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் கடனாளியானாய், கடன் வாங்க வேண்டிய நிற்பது எப்படி வந்தது, இயற்கை கொடுத்ததா, இல்லை என்றால் உன்னுடைய தவறான வழிகள் கொடுத்ததா, உன்னுடைய தவறான ஆசைகள் கொடுத்ததா, உன்னுடைய தவறான நிர்வாகம் கொடுத்ததா, உன்னுடைய தவறான முடிவுகள் கொடுத்ததா, உன்னுடைய நிலைமைக்கு மிஞ்சி போய் கடன் வாங்கினாயா? உனக்கு 1 லட்சம் ரூபாய் கூட வாங்கிட்டு திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி கிடையாது, நீ 10 லட்சம் 15 லட்சம்னு வாங்கினியா? So you have done some wrong. You must realize that. நீங்கள் உங்களுடைய எல்லைகளை மீறி கடன் வாங்குகிறீர்கள், எல்லைகளை மீறி உங்களுடைய விரிவாக்கம் பண்ணுகிறீர்கள். உங்களுடைய வருமான எல்லைக்கு உட்பட்டு தான் வாழ வேண்டும் இல்லையா? அடுத்தவருடைய வருமானத்தின் அளவில் நீங்கள் வாழக்கூடாது.
அவன் 50,000 சம்பாதிக்கிறான், 2,00,000 சம்பாதிக்கிறான், அவன் எப்படி வாழ்றான் அதே மாதிரி இல்லை, உன்னுடைய வருமானத்தினுடைய எல்லை. அப்போ நிறைவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனை ஏன் வந்தது? வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நீயோ கடன் வாங்குவாய் அப்படியே சொல்லுது, நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய். அதனால் நீங்கள் சும்மா கொடுக்கலன்னா கடனாவது கொடுங்க, ஆனால் பார்த்து கொடுங்க. யாருக்குமே கொடுக்கறவில்ல, திருப்பி தரது கெப்பாசிட்டி பார்த்து கொடுங்க, அது நல்லதுங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காந்தி கடக்கில் எழுதிடுங்க, மகாத்மா காந்திக்கு. அவர் திருப்பி வந்து கொடுக்க போகிறதே கிடையாது இல்லையா. நான் என்ன சொல்கிறேன்னா கடன் கொடுங்க, கடன் கொடுத்தாலும் மனசுக்குள்ளே எழுதிடுங்க, இது வாரா கடன், இது விஜய் மல்லையா கடன். விஜய் மல்லையா கடன் தெரியுமா? அவர் ஆயிரக்கணக்கில் கோடியை வாங்கிட்டு எங்கே போயிட்டாரான், வெளிநாட்டுக்கு போய் அங்கே சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறார் பாவம். நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுங்க, எல்லாருக்கும் ஹெல்ப்புங்கிற பேரில் கொடுக்காவிட்டாலும் கடனுங்கிற பேரில் கொடுங்க, கொடுத்துட்டு மனசுக்குள்ளே எழுதிடுங்க. என்ன இது வர்றது, வருவதாக நான் எதிர்பார்த்து கொடுக்கல, வந்தால் வரட்டும் வரலனா போகட்டும். அதே இடத்துல வாங்குறவங்க இப்படி எண்ணக்கூடாது, நான் கடன் என்று வாங்குகிறேன் ஆனால் மனதுக்குள்ளே என்ன வச்சுருக்கிறேன், என் ஆண்டவர் என்கிட்ட கடன் வாங்குவாய்ன்னு சொல்லலை, நீ கடன் கொடுப்பாய்னு தான் சொல்லிக்கிறவளே கடன். அப்போ நான் வாங்கினது என்னது, இந்த சில பாஸ்டர்ஸுக்கெல்லாம் நிறைய பேர் கடன் கொடுப்பாங்க, நான் சொல்லுவேன் இந்த யார் கடன் கொடுத்தாலும் கொடுங்க, பாஸ்டர்ஸுக்கு மட்டும் கொடுக்காதீங்க. கொடுத்த ஐயா கடன் தானா இது, இல்லை எதிர்காலத்தில் இது காணிக்கையாக மாறுமா, சொல்லி கொடுங்க. ஏன்னா பாஸ்டர் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, கடனை தான் வாங்குவாங்க, நிலத்தை வாங்குவாங்க, ஜுவல்ஸை வாங்குவாங்க, கேஷை வாங்குவாங்க, உங்களுடைய டெபாசிட்டை வாங்கி உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது வச்சுருக்க காசை வாங்குவாங்க, வாங்கிட்டு கர்த்தருக்காக செய்யுங்க கர்த்தருக்காக செய்யணும்னு சொல்லுவாங்க. நாம் கர்த்தருக்காக செய்கிறத நம்ம செய்யணும், ஆனால் இவர் கடன் தான் வாங்குவார், திருப்பி கேட்க போகிறவர்கள் என்ன சிஸ்டர் கர்த்தருக்குள்ள நல்லா வச்சுருக்காருல்ல, உங்கள் பையன் எவ்வளோ சம்பாதிக்கிறான்ல, கர்த்தருக்காக தானே செஞ்சீங்க, இல்லை பாஸ்டர் நீங்கள் கடன் தானே கேட்டீங்க, அதுக்கு நான் பிள்ளை கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் சேர்த்து வச்சப்பணம் இருக்கட்டும், கர்த்தர் பார்த்து வர பிள்ளைய நான் என்ன பண்ணிட்டேன், கர்த்தருக்காக செலவு பண்ணேன், நீங்கள் கடன் காணிக்க தான் கொடுக்குறதா நினச்சிட்டு வாங்கினேன், நீங்கள் எப்படி மனசுக்குள்ளே கடன் வச்சுருக்கீங்களா, என்ன பாஸ்டர் சொல்லி சொல்லியிலே வாங்கினீங்க. அதனால் யாருக்கு கடன் கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்காதீங்க, ஏன் அவரை பாவியாக்காதீங்க, அவரும் பரலோகத்துக்கு போகணும். உங்கள்கிட்ட கடனை வாங்கிட்டு அவர் அப்புறம் பொய் சொல்ல வச்சு திருப்பி கொடுக்க நிலைமை உருவாக்க வச்சு நான் கேட்டாலும் சரிதான், நான் கேட்டாலும் அப்படித்தான் திருப்பி தருவாருங்க நம்பிக்கை இருந்தால் என்ன செய்யுங்க கொடுங்க. ஆனால் என்ன செய்யுங்க, ஹிஸ்டரியை பாருங்கள். சரி இருக்கட்டும், எதற்கு சொல்லுங்கன்னா அநேகருடைய கடன்கள், அநேகருடைய பொருளாதார நெருக்கடி, எல்லைகளை கடந்த ஆசைகள், உன்னுடைய ஆசைகளுடைய எல்லைகளை நீ சுருக்கணும். எந்த அளவிற்கு உனக்கு ஆண்டவர் சூழலை கொடுத்துக்காரோ அந்த சூழலுக்கு தான் என்ன செய்யணும், நீ இது பண்ணணும். அப்போ நிறைய பேருடைய கடன் அதாவது ஆசைகளை குறைக்கிறது கிடையாது, வழிகளை மாற்றுறது கிடையாது, அதே பழைய நாட்கள் அதே வழிகளை பிரயாணம் பண்ணுறது, அந்த டெண்டன்சி மாறவே மாறாது, போக போக போக போக இன்னும் இன்னும் அந்த கடன்கள்லேயே வாழ்றது. எனவே கடன்கள் ஏன் வந்ததுன்னு சொன்னால் பெரும்பாலும் என்ன, ஞானமின்மை, தேவனை முன்வைத்து வாழாமை, தேவனுடைய ஆலோசனைகளை தேடாமை, வேத வார்த்தைகள் முக்கியம் கொடாமை, இவைகளெல்லாம் செஞ்சுட்டு தாங்க நம்ம கடனாளி ஆகிறோம். கடன் மட்டுமல்ல பல நெருக்கடிகள் ஏற்படுகிறது இல்லையா, பொருளாதார பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே உங்களுடைய ஆசைகளை முதலாக நீங்கள் சீர் பண்ணணும். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது உறவு பிரச்சனைகள், உறவு பிரச்சனைகள் பெரும்பாலும் எதனால் ஏற்படுகிறது என்றால், எதனால் ஏற்படுகிறது, எல்லாம் நான் தான் சொல்லணுமா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் சொல்லாமே, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறீங்க, உறவுகளுக்குள்ளே இருக்கிறீங்க, என்ன பாலமுருகன் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள், நான் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறாரு, நான் என்ன சொல்ல முடியும் சிஸ்டர், இதாக சொல்கிறீங்களா, சத்தமாக சொல்லுங்கள், விட்டு கொடுக்காமல் போகிறதுனால. சரி, அவங்க ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, டாப்ஸ் எதா இருக்கா, இல்லை நாங்கள் இதை பக்கத்தில் இருக்கிறாங்க. சரி, வேறு பாபு தலையாத்த பக்கம் திருப்புறாரு, உறவுகள் ஏங்க சார் பிரச்சனை வருது, அது அவருக்கு தெரியாது, ஏன்னா உறவுகள் பிரச்சனை வந்தால் தானே தெரியும், எஸ்தரக்கா இருக்கிறாங்களா, ஆ சரி பிரதர், வாய் திறந்து பதில் சொல்ல முடியாத ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிற இடத்துல நேரத்தில் இதெல்லாம் கேட்கலாமா, தனியாக கூப்பிட்டு கேளுங்க சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்ன செய்கிறீங்க நினைக்கிறீங்க. பெரும்பாலான நம்முடைய குடும்ப பிரச்சனைகள் உறவு பிரச்சனைகளுடைய காரணம் என்ன, நீங்கள் இன்றைக்கி எனக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லைங்க, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லைங்க, நாங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழலைங்க, ஜெபம் பண்ணுங்க, இதெல்லாம் சில விஷயங்கள் ஜெபம் சொல்லும் பைபிள் இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசனை, சரி நான் சொல்கிறேன் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை ஜெபத்துலேயும் போகாது உபவாசத்துலேயும் போகாது அப்படி இருக்கு, இது அதை விட பெரிய பிசாசு. எந்த பிசாசு, இந்த உறவுகளுக்கு இடையிலே வருகிற பிசாசு, ஆண்டவர் சொன்னார்ல இந்த வகை பிசாசுன்னு சொன்னார்ல அந்த வகை பிசாசை விட அது சிலருக்கு சேஷ்டைகளை காட்டிட்டு போகிற பிசாசு, இது வேற விதமான பிசாசு. இந்த விதமான பிசாசுகளை வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்த எதுன்னு சொன்னால் உங்களுடைய தவறான சுபாவங்கள், இல்லை என்றால் உங்களுடைய நல்ல சுபாவ குறைவுகள். ஒன்று உங்களுடைய ராங் ஆட்டிடியூட்ஸ், ராங் பிஹேவியர்ஸ், கேரக்டர். பெரும்பாலும் உடைய உறவுகளுடைய பிரச்சனைகளை திரும்பி உள்ளே போய் பாருங்கள், அதை பார்க்காதபடிக்கு என்னுடைய சுபாவம் அப்படியே இருக்கும்,
என்னுடைய மென்டாலிட்டியில் அப்படியே இருக்கும், எனக்கு குடும்பம் நல்லா இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும், நிம்மதியாக கனவு காணக்கூடாது. உங்கள் சுபாவங்களை நீங்கள் சீர் செய்யாத வரைக்கும் பாருங்க, நிறைய பஞ்சாயத்து பண்ணுவாங்க, குடும்பங்கள் கூட பிரச்சனை வருது, பொண்ணு சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டுது, அப்புறம் என்ன செய்வாங்க பெரியவங்க எல்டேஸ் எல்லாம் கூடி உட்காந்து, இல்லை இப்போ கிறிஸ்தவ குடும்பம்னா பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து, அப்புறம் சர்ச்சில் இருக்கிற முக்கியஸ்தர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, மத்தியஸ்தம் பண்ணி வைப்பாங்க. என்னதான் மத்தியஸ்தம் பண்ணாலும், பஞ்சாயத்து பண்ணாலும், என்னதான் தேவ சமூகத்தில் ஜெபித்து சில காரியங்களை செஞ்சாலும், மறுபடி பழைய கிழவி அப்படி தானே, பழைய குருடியா, ஓ ரைட், பழைய குருடி கதவு திறையே. நீ என்னதான் ஜெபம் பண்ணி வச்சாலும், உபவாசம் பண்ணி வச்சாலும், பாஸ்டர் வந்தாலும் சரி, இல்லை சமுதாயத்தில் நாட்டாண்மை வந்தாலும் சரி, பஞ்சாயத்து பண்ணாலும் சரி, மனிதனுடைய அடிப்படை சுபாவங்கள் தான் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்திருக்கிற. அந்த சுபாவங்களில் மாற்றம் ஏற்படாத பொழுது, எத்தனை தான் பஞ்சாயத்து வச்சாலும் சரி, எத்தனை தான் கவுன்சிலிங் கொடுத்தாலும் சரி, எப்படி தான் கோர்ட்டுகளுக்கெல்லாம் போயிட்டு இது பண்ணாலும் சரி, என்ன செய்ய மாறாதையா, மாறாது, மனமும் குணமும் மாறாது. சுபாவ மாற்றங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள சுபாவங்கள் தான் உனக்கு பல பிரச்சனைகளை என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. இந்த சுபாவங்களை குறித்து சிந்திக்கணும். உனக்கு எனக்கு எந்த மாதிரிப்பட்ட பிஹேவியர் இருக்குது, எந்த மாதிரிப்பட்ட மைண்ட் செட் இருக்குது. ரெண்டு பிரச்சனை, ஒன்று we have some bad qualities, இன்னொன்று we don't have some better qualities. சில இடங்களில் நம்முடைய பிரச்சனைகள் காரணம் என்னன்னு சொன்னால், நம்மளதில் கெட்ட சுபாவம் இல்லை, ஆனால் கெட்ட சுபாவங்களை சந்திக்கும்படியான நல்ல சுபாவங்கள் இல்லை. அப்போ வாழ்க்கையில் வந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது வெறும் ஜபங்களினால் அல்ல, வெறும் விசுவாசத்தினால் அல்ல, வெறும் காணிக்கையினால் அல்ல, உங்களுடைய சுபாவங்களை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். ஆகாய தீர்க்கதரிசி புத்தகம் 1 அத்தியாயத்தினுடைய 5-7 வசனங்களையும், 17 வசனத்தையும், 2 அத்தியாயத்தை 17 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே ஆகாய தீர்க்கதரிசி அவர்கள் அந்த நாட்களில் சந்தித்து கொண்டிருந்த பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்று சொல்கிற பொழுது, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அப்போ உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு காரணம் உங்களுடைய சுபாவங்களை சிந்தித்து பாருங்கள். இது எங்கிருந்து வந்தது, ஃப்ரம் ஹோயர் வேஸ் கம், அதை பார்க்காதபடி நீங்கள் சர்ஃபஸில் வந்து இது போல செட் பண்ணி செட் பண்ணி இல்லைங்க, இது 2 இருக்கும், 1 இருக்கும், will never find the proper solution. அடித்தளங்களை பாருங்கள், ஆணிவேரை பாருங்கள். உங்களுடைய சரியற்ற சுபாவங்களினால் அந்த குடும்பத்தில் வந்தது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு நல்ல சுபாவம் தாங்க, எனக்கு கெட்ட சுபாவம் கிடையாது. உங்களுக்கு கெட்ட சுபாவம் இல்லை, ஆனால் நல்ல சுபாவம் இருக்குதா, கெட்ட சுபாவத்தை தாங்குகிற சுபாவம் இல்லாமல் இருக்கா, இல்லை. அப்போ 3 காரியங்களை கவனித்து பார்க்க வேண்டும். நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தினைக்கு வாய் நாடி வாய்ப்பு செயல், நம்ம குரலில் படிக்கிறோம் திருக்குறள். வாழ்க்கையில் உங்களுடைய காரணங்களை கண்டுபிடிங்க. உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உடல் சார்ந்த பிரச்சனை, நான் சொல்லியிருக்கேன், அனைத்தும் நம்முடைய தவறுகளினால தான் உடலில் பிரச்சனை வர்றது அர்த்தம் இல்லை. ஆனால் பெரும்பாலான வியாதிகள் இதில் வருகிறது, அது மாதிரி நிறைய வியாதிகள் இவைகளால் வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதற்கு அப்பால பியாண்டவர் கெப்பாசிட்டி, நம்முடைய பியாண்டவர் நேச்சர், சில விஷயங்கள் வரும், அதுவல்ல. ஆனால் நீங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகளுடைய காரணங்களை கவனியுங்கள், உங்களுடைய பொருளாதார சார்ந்த பிரச்சனைகளுடைய காரணங்களை கவனியுங்கள். 3 உங்களுடைய உறவு சார்ந்த பிரச்சனை, நீங்கள் சுபாவங்களையும் சரி பண்ண மாட்டோம், வழிகளையும் சரி பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தால் நீங்கள் உண்மையான தீர்வை காண முடியும். 4, நீங்கள் தேவனை தேடுகிறவர்களாக இருந்தீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை தேடுவது என்று சொன்னால் ஜபிக்கிறவர்களாக இருந்தீர்களா கேட்கவில்லை. தேவனுடைய நீதியை தேடுகிறவர்களாக, தேவனுடைய நியாயங்களை தேடுகிறவர்களாக, தேவனுடைய பரிசுத்தத்தை தேடுகிறவர்களாக, தேவனுடைய நோக்கத்தை தேடுகிறவர்களாக இருந்தீர்களா? அப்படி தேடுகிறவர்களாக இல்லை என்றால் நீங்கள் அந்த காரணங்களை கண்டுபிடிக்கணும். இப்போ போய் ஜெபம் பண்ணிட்டு மட்டும் இருக்கிறதில்ல, உண்மையாக உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுத்து, யூ ஹாவ் டு செட்டரேட் த திங்ஸ், யூ நீட் டு ஹாவ் சம் கரெக்ஷன்ஸ். ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்துடைய 5 நான் வாசித்தோம், 15 வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஓசியா 5 15 வசனம், அதுக்கு முந்தி ஒரு சில வசனங்களை பார்த்தீங்கன்னா, அவள் ஆடுகளோடு மாடுகளோடு என்ன தேடி வருவாங்க, பட் தே வோன்ட் ஃபைண்ட் அவுட் மீ, என்ன கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா தே ஹவ் டு ரியலைஸ் தேர் மிஸ்டேக்ஸ், உன்னுடைய குற்றங்களை நீ கண்டுபிடித்து என்னை தேடுகிற வரைக்கும் நான் போயிடுவேங்கிறார். நீ ஜபமா பண்ணிட்டு கிடக்கிற, நீ உபவாசமா இருக்கிற, நீ ஜபக்கூட்டமா போற, நீ உபவாச கூட்டத்துக்கு போற, நீ ஊழியக்காரர்கிட்ட போற, யார் யாருக்கிட்டே போகிற, ஆனால் யுவர் நாட் ரியலைசிங் யுவர் ஓன் மிஸ்டேக்ஸ், உன்னுடைய சுபாவத்தில் இருக்கின்ற குறைவுகளை. பல நேரத்தில் சொல்றோம், அவர்கிட்ட தாங்க எல்லாமே இருக்குது, அவர்கிட்ட தப்பான சுபாவம் இருக்குது, உங்ககிட்ட நல்ல சுபாவம் இருக்குதா, அதை கண்டெயின் பண்ணுறதுக்கு, அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு, இல்லைங்க எல்லாமே அந்த லேடி தான் காரணங்க, ரைட்டு தான், ஆனால் உங்களுடைய நிலைமை என்ன? எனவே இந்த 3 காரியங்களையும் பார்க்க வேண்டும். அடுத்த கட்டத்தில் பார்க்கும் பொழுது நான் விரைவாக முடிக்க வேண்டும். 2 பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் 2 தீர்வு எப்படி வருதுன்னு சொன்னால், நிறைய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் உண்மையிலேயே தே ஆர் நாட் அட் ஆல் ப்ராப்ளம்ஸ், இவைகள் வாழ்க்கையினுடைய சில பகுதிகள். எல்லாவற்றையும் நம்ம பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால்
சிலவற்றை நீங்கள் வாழ்க்கையில் அக்செப்ட் பண்ண வேண்டும். சர்டன் ப்ராப்ளம்ஸ் யூ ஹாவ் டு அக்செப்ட், யூ ஹாவ் டு டேக் இட் அஸ் ஏ லைஃப் ஸ்டைல், ஒரு வாழ்க்கை முறை எடுத்துக்கணும். யூ ஹாவ் டு லேர்ன் டு லிவ் வித் தட், வாழ பழகணும். உங்கள் உடம்புல வியாதி வந்தால் கூட, வந்துச்சு அல்சர், அப்புறம் வாய் தொல்லை, நியூரோ ப்ராப்ளம், பேக் பெயின், ஃப்ரண்ட் பெயின், டாப் பெயின், பாட்டம் பெயின், அப்படி பல பெயின் இருக்குல்ல, மூட்டு வலி, முழங்கால் வலி, கீழ் வலி, மேல் வலி, அப்படி நிறைய வலிகள் இருக்குது. அப்புறம் டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர், இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குல்ல, யாருக்கா வந்திருக்குதா? விசுவாசத்தில் சொல்லாம் போகலாம்னு டாக்டர் சொல்கிறாரு, போகாதுங்கிறார். அது வந்துன்னா இருக்குங்க, அது உங்களை பெரிய தொல்லைக்கு உட்படுத்தாதபடிக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கிறாங்க. டாக்டர் போய் வியாதிகாசு கேட்குறாரு, அவர் மருந்து இப்போ தான் முதல் முறை எழுதுறார். சார், இது எத்தனை நாள் சாப்பிட்ணும்? வாழ்நாள் முழுது சாப்பிடு. ஆயில் இருக்கிறவரை என்ன செய்யும்? இல்லை, வழக்கமாக மூணு நாள் ஆறு நேரம்னு சொல்லி எழுதுவாங்க, இப்போ இவர் டெய்லி சாப்பிட சொல்லுவோம். ஆமாம், இது உன்னோட என்ன செய்யும்? சில வியாதிகள், சில மருத்துவ விதிகளை நம்ம என்ன செய்யணும்? மதிக்கணும். விசுவாசம் இருக்குது. எல்லாம் வாய் சாப்பிடால் விட்டுட்டு போவாங்க மேடையில் நின்று கொண்டு, அத்தனை வியாதியும் போய்விட்டா அப்படின்னு. சில வியாதிகள் வந்துவிட்டால் இவைகள் நிமித்தமாக நீங்கள் மனதை போட்டு அலசடிப்படுத்தி கொண்டிருப்பதில், ஐயோ வந்து விட்டதே, நான் எவ்வளவு துள்ளி குதித்து மானை போல ஓடி ஆடி கொண்டிருந்தேன், சிட்டிக்குருவி போல இருந்தேன், பொட்டாம்பூச்சி போல இருந்தேன், எனக்கு இப்படி வந்து விட்டதே சொல்லி இன்னும் வியாதி ஆகிட்டு இருக்கிறது. வந்தா வந்துட்டு போச்சு, வந்துட்டு போட்டும். இவைகளை நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யுங்கள்? இவைகளை அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணா வாழும். ஆண்டு பெரிய கடவுளுடைய பெரிதான கிருபையினால எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் வந்திருக்குங்க அப்படி சொல்ல முடியும். அப்படி இல்லை, வந்துச்சு அமைஞ்சு போச்சியா, ஏத்துக்க. ஏத்துக்கிட்டு சொல்யூஷனை தேடு. ஒரு பக்கம் ஜெபம் பண்ணு, இன்னொரு பக்கம் புலம்பிக்கிட்டே உட்காராத. இப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு. ஒரு காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமா? அதுக்கு என்ன செய்யறது? ஒவ்வொருத்தங்க வயசாகிறவள்ள திரும்பி பார்க்கறவள, ஒரு காலத்துல எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி இருந்தவன் தெரியும். அதான் அந்த உலகம், நீ ஒரே மாதிரி இருக்க முடியாது. என்னதான் தகுதத்தம் பண்ணாலும் நாள் போக போக நீ என்ன செஞ்சிருப்பா? நலிந்து கொண்டு தான் இருப்பா, ஒன்றும் சொல்ல முடியாது. எனவே இதை ஒன்றை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள். வியாதிகள் வந்துவிட்டால் அந்த வியாதிகள் தொடர்பான பதட்டங்களோடும் கலக்கங்களோடும் அதை குறித்த புலம்பலோடும் இருக்கும் பொழுது அது இன்னொரு வியாதியாக மாறுகிறது. உனக்கு மென்டல் ட்ரபுளம் வந்துடும் சீக்கிரமாக சேர்ந்து. இப்போ உடம்புல மட்டும்தான் வியாதி வந்திருக்கு. ஆக வாழ்க்கையில் வியாதிகள் வந்துவிட்டால் அது மட்டும் இல்லை, இன்னொன்றையும் கவனிக்கணும். நிறைய வியாதிகளை உருவாக்குறது எது தெரியுமா? உருவாக்குறது எது? நம்முடைய மனம். மனம் கவலைகளின் ஆளுகைக்குள் வருகிற பொழுது உடல் வியாதிகளுடைய ஆளுகைக்குள் வரும். மனம் தேவ ஆளுகைக்குள் இருக்கும் பொழுது கவலைகள் ஆள முடியாது, அதனுடைய விளைவாக உடம்பையும் நிறைய வியாதிகள் ஆள முடியாது. ஆக வாழ்க்கையில் வந்துவிட்டால் இவைகளை குறித்து நீங்கள் பதட்டம் அடைந்து கொண்டிருப்பார். ஆண்டவர் நம்மை குணமாக்குவோம், நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுவோம். சிலவேல பவுல போல என் கிருபை போதும் உண்டா, என்ன பண்றது? நாம ஜெபம் பண்ணது வியாதிக்காக. ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கும். அப்புறம் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? பலவீனத்திலும் அவருடைய பலம் விளங்கும் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய பலவீனங்களிலும் பெருமை பாராட்டுகிறேன்னு 2 கொரிந்தியர் 12:10 சொல்றது மாதிரி நாம வாழவில்லை. இதெல்லாம் யதார்த்தமான வாழ்க்கைகள். அல்லேலூயா. எனவே வியாதியே நினைத்து நினைத்து நினைத்து நினைத்து கொஞ்சம் தாங்க உடம்பு வலிக்கும், உடனே அதனால எலும்புறதே கிடையாது. எலும்பு ஒன்றும் ஆகாது. நான் விழுந்துட்டேன் என்ன பண்றது? அந்த அளவுக்கு ஒன்றும் வரல, வர வச்சிடாத. கொஞ்சோண்டு போதும் சிலருக்கு, ஒரு வேலையும் செய்யாம இருக்கிறதுக்கு. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அதை பண்ணி அதையே நினைத்துக்கிட்டு அதே இது பண்ணிட்டுலாம் நான் எனக்கு கூட என்ன சில உடல் அசைவுகள்லாம் உண்டு. நான் அதே நினச்சிட்டு வாழ்ந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஓடி ஆடி கொண்டு நிறைய வேலைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். அதுக்காக விழுந்து விழுந்து தூக்கிட்டே இருக்கிறது கிடையாது. எனவே வாழப்பழங்கள். இரண்டாவதாக, உங்களுடைய பொருளாதார சூழல்கள், உங்களுடைய வாழ்வின் தேவைகள் உரிய விதமாக சந்திக்கப்படவில்லை, உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றப்படவில்லை, உங்களுடைய உணவு தேவைகள், உங்களுடைய உடை தேவைகள், உங்களுடைய உறைவிட தேவைகள், உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிற தேவைகள் அநேகம் உங்களால் எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு இல்லை. இவையெல்லாம் பிரச்சனை தான். எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி என்னால் சாப்பிட முடியலையே, ஒரு ஒருத்தங்க என்ன மாதிரி ருசி ருசியாக சாப்பிட்றாங்க என்னால் சாப்பிட முடியலையே, ஒரு ஒருத்தங்க தினசு தினசாக எப்படி உடுக்கிறாங்க என்னால் உடுக்க முடியலையே, ஒரு சிலவங்க போடு போடுன்னு எவ்வளோ நகை போடுறாங்க என்னால் போட முடியலையே, ஒரு சிலவங்க என்ன மாதிரிப்பட்ட சொகுசு வாகனங்களை போகிறாங்க என்கிட்ட ஒரு நல்ல வாகனம் இல்லையே, இந்த எண்ணங்கள் வரும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு சூழ்நிலையை அனுமதித்திருந்தால், இல்லைனா உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை சூழ்நிலை உருவாகி இருந்தால் அதை முதலாவது ஏற்றுக்கொள்ளுங்கள். அவங்க அவ்வளோ சாப்பிட்றாங்களே, அவங்க சூழ்நிலைக்கு அவங்க சாப்பிட்றாங்க, அவங்க சூழ்நிலை அவங்க உடுக்குறாங்க, அவங்க சூழ்நிலை அவங்க போடுறாங்க, அவங்க சூழ்நிலைக்கு அவங்க சுற்றுறாங்க, உன்னுடைய சூழல் என்ன? அப்போ சரி, பவுல் சொல்கிற பொழுது வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எந்த அளவில் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். நீ வாழ்க்கையில் குறைவுபடுகிற பொழுது ஆண்டவர் ஏன் இப்படி வைத்திருக்கிறார்,
எல்லோரை போல நான் நன்றாக சாப்பிட முடியவில்லை, எல்லோரை போல உடுக்க முடியவில்லை, எல்லோரை போல அந்தஸ்தாக இருக்க முடியவில்லை. புலம்பிக் கொண்டாதே, மனரம்யமாக இருப்பதற்கு வேதம் சொல்லுகிறது. வாழ்ந்திருக்கும் கற்றுக்கொள், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொள், என்னை பலப்படுத்து இயேசு கிறிஸ்துவனா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுடன் வேதம் சொல்லுகிறது. டேக் இட் அஸ் எ சேலஞ்ச். அவங்க டெய்லி கரிசோறு சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு அவங்கள்ட்ட காசு இருக்கு சாப்பிட்றாங்க. நம்மால் வந்து ரசத்தையும் மோரையும் இல்லைன்னா காரக்குழம்பையும் வெங்காய குழம்பு தான் சாப்பிட முடியுது. சாப்பிடுவோம் சந்தோஷமாக. அது நாம் என்ன பண்ணுறது, நம்ம சாம்பார் சாதத்தை ஃப்ரெண்டில் வச்சுக்கிட்டு அடுத்தவன் பிரியாணி சாப்பிட்றான், அதையே பார்த்துட்டு நினைக்கிறது. அவன் பிரியாணி சாப்பிட்றதையே கற்பனை பண்ணி கொண்டு நீங்கள் சாம்பார் சாதத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆண்டவர் சாம்பார் கூட சாதம் கூட இல்லாத எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எத்தனை ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கூட சாப்பிடலைங்க, பத்து நாளைக்கு ஒரு முறை கூட சாப்பிடல. எலும்பு கூடுகளை நம்ம பார்த்துக்கலாம். எலும்பு கூடுகளாக மனிதன் வாழ்கிறத பார்த்தீங்கன்னா, சோமாலியா போன கண்ட்ரிகளில் போனீங்கன்னா எலும்பு கூடுகளாக மனிதன் லிட்டரலாக வாழ்கிறத பார்ப்பீங்க. மாட்டுச்சாணத்தையும் ஆட்டுச்சாணத்தையும் இது போன்ற கழிவுகளை எல்லாம் சாப்பிட்டு வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ நமக்கு இடைக்கு தயிர் சாதம் கிடைச்சிருக்குதா, தக்காளி சாதம் கிடைச்சிருக்குதா? நம்ம பார்வைங்க, எனக்கு தயிர் சாதம் இங்கே இருக்கிறேன், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன், எங்கள் அண்ணன் என்னமா சாப்பிட்றாரு, எங்கள் தம்பி எனக்கு பின்னாடி பிறந்தவன், அவன் என்னமா சாப்பிட்றான், அவன் என்னமா உடுக்கிறான், அவன் என்னமா ஜாலியாக வாழ்கிறான். எனக்கு இல்லை, உனக்கு இருக்கிறப்போ நிலவி பார். உன்னை ஒரு குறிப்பிட்ட வருமான எல்லைக்குள்ளே வைத்து கூட அந்த வருமான எல்லைக்குள்ளே வாழ பழகு. நான் இந்த வருமானத்தை கொண்டு எப்படி இங்கே வாழ்கிறது, எனக்கு 15,000 ரூபா தான் வருமானம் இருக்குது, இருக்கட்டும், 10,000 ரூபா வருமானத்திலே வாழ்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நான் 15,000 ரூபா வருமானத்தை வாங்கி வச்சுட்டு 10,000 ரூபா வீட்டு வாடகையில் தான் இருப்பேன்னா, நான் காரில் தான் போவேன். உன வருமானம் எவ்வளோயா? 15,000 இருந்தாலும் நான் என்ன செய்வேன், காரில் தான் போவேன். 15,000 இருந்தாலும் அப்புறம் இதை கேட்டான், அப்புறம் இவங்கெல்லாம் இருக்கலாமோ, இவங்கெல்லாம் இருக்கலாமோ, எவ்வளோ பாஸ்டர்ஸ்லாம் நல்லா இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்களோ, பேராயர் இருக்கிறாங்களோ, அதை விடு. உன்னை ஒரு சூழலில் ஆண்டவர் வச்சிருக்காருன்னா அந்த சூழலை அக்செப்ட் பண்ணினா உனக்கு பாதி பிரச்சனை நீங்கும். அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, அவங்க கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்குறாங்க. உன்னுடைய வருமான எல்லைக்குள் உடுத்து பழகு. பக்கத்தில் இருக்கிறோம் எப்படி கொடுக்கான்னு பார்க்காத. சண்டேல உன் பக்கத்தில் இருக்கணும் நல்ல ஒவ்வொரு வாரமும் ஒன்று உடுக்கட்டும். அவனை அந்த சூழலை கொண்டு வந்திருக்கலாம். அவன் நேற்று நிலமும் உனக்கு தெரியாது. அவனும் ஒவ்வொரு காலகட்டங்களில் எப்படி வாழ்ந்தான்னு உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வந்து இன்றைக்கு வாழ்கிறத பார்க்குறாங்க, நேற்றைக்கு அவன் எப்படி வாழ்ந்தான்னு தெரியுமா? இன்னைக்கு நான் சட்டை போடுறேன்னா சில நினைக்கலாம், இத்தனை சட்டை போடுறேன்னு. நான் ஒரே ஒரு காலத்தில் மூன்று சட்டைகளை மட்டும் வைத்து கொண்டு கன்வென்ஷன் பிரசங்கியாராக இருந்தேன். மூன்று. நான் இன்னைக்கு கன்வென்ஷன் மீட்டிங்கு போகணும்னா அன்னைக்கு துவைக்கணும், துவைச்சி காய விட்டுட்டு அதை தான் எடுத்துகிட்டு மீட்டிங்கு போகணும். அப்படிலாம் வாழ்ந்தவன் தான். அடுத்தவளுடைய நிலைமையில உற்று பார்த்து கொண்டிருப்பார். உன்னுடைய வருமான எல்லைக்குள் வாழ்வதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அதற்கு பிறகு உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவரே, தந்த இந்த வருமானத்துக்காக நன்றி, இந்த சின்ன வீட்டிற்காக நன்றி, இந்த சின்ன வாகனத்துக்காக நன்றி. எல்லாரும் இப்போ எனக்கு கார் இல்லை, பரவாயில்ல, உன்னுடைய எல்லை இது தானே, அதுக்குள்ளே வாழப்பழகு. அதை விட்டு விட்டு உன்னுடைய வருமான எல்லைக்கு மீறி சாப்பிடணும், எல்லைக்கு மீறி உடுக்கணும், எல்லைக்கு மீறி சொகுசாக இருக்கணும், எல்லை மீறி அனுபவிக்கணும்னு சொன்னால் யுவர் வயலேட்டிங் த ரூல்ஸ் ஆஃப் காட். மனரமியத்தோடு வாழ்வதற்கு நீ பழகவில்லை. போதுமன்ற மனதுடனே கூடிய அப்போ ஆண்டவர் எங்களுக்கு இப்படியே வச்சிருவாரா? ஆனால் இப்படியே சிந்திச்சு கொண்டா இப்படி தான் வச்சிருவார். கடைசியில் ஒவ்வொரு நிலம் இப்படி தான் இருக்கும். இல்லை, சந்தோஷமாக இரு. சாம்பார் சாதம் சாப்பிடு, தயிர் சாதம் சாப்பிடு, அதுவும் நல்லா உன்னை ஹெல்த்து கொடுக்கும். கர்த்தர் உன்னை ஒரு நாள் கரிசோறு சாப்பிட வைக்கிறது வரைக்கும் நீ என்ன செய், நீ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சாப்பிட்றதெல்லாம் பார்க்காத. பக்கத்துலேருந்து கறிவாசனெல்லாம் வரும், அதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. வாழ பழக வேண்டும். இதுதான் சல்யூஷன். அல்லேலூயா. இந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது வாழ்க்கையில் நிச்சயமாக காட் வில் டூ சம் மிரக்கிள். நீ நினைத்திராத வேலையில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உனக்காக செய்வார். ஏன்றால் உன்னை வைத்த சூழலுக்கு, ஒரு எலியாவை போல ஒரு காகத்தினுடைய வாயிலிருந்து விழுகிற உணவை தின்னும்படியா தேவன் வைத்திருந்தா சாப்பிடு. ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாத ஒரு விதவியினுடைய வீட்டில் தங்கியிருந்து அவள் போன்ற சாப்பாடை சாப்பிட வேண்டிய ஒரு அற்ப நிலைமையில தேவன் வைத்திருக்கிறாரே, வைத்தால் சாப்பிடு. இது கூட அநேகருக்கு இல்லையே. உன்னை ஆதரிக்கிறது ஒரு விதவி இருக்கிறாள் அல்லவா, அதை நினைத்துக்கொள். ஐயோ, நான் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, போயும் போயும் கணவன் இல்லாத ஒரு பொண்ணு, அவன் வீட்டிலேருந்து அவளுடைய வருமானம் சாப்பிட வேண்டியிருக்குதே. இல்லை, கர்த்தர் உன்னை எந்த சூழலை வைத்திருக்கிறார், அக்செப்ட் இட், த ஓப்பன் ஹார்ட். போதும் ஆண்டவரை, நீர் கொடுக்குற இந்த தயிர் சாதம் போதும். நிலைமைக்கு அப்பால போகாதீங்க. உங்களுக்கு பைக்குக்கு ஃபியூலை வாங்கி போட முடியாத நேரத்தில் காரில் சுற்றிட்டு இருக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்வின் வருமான எல்லைக்குள் வாழுகிற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். நீங்கள் கற்பனை செய்திராத உயர்வுகளெல்லாம் செய்வார், உங்களுக்கு கொடுப்பார். மூன்றாவதாக, உறவின் பிரச்சனைகள் எப்படி தீர்வு காண்பது? வாழ்க்கையில் உறவுகள், கணவனுக்கு ஒரு அங்கலாய்ப்பு, நான் எதிர்பார்த்த விதமாக என மனைவி அமையவில்லையே, மனைவிக்கு ஒரு அங்கலாய்ப்பு, நான் எதிர்பார்த்த விதமாக கனவு கண்ட விதமாக என கணவன் அமையவில்லையே, என்ன செய்வது? என்றைக்கு தான் கர்த்தர் நிலைமை மாற்றுவார்? என் கணவனுடைய மனநிலை எப்பொழுது மாறும்? என்னுடைய மனைவியுடைய மைண்ட் செட் எப்பொழுது மாறும்? அங்கலாய்ப்பு, புலம்பல், ஏக்கம், என்றைக்கு தான் ஆண்டவர் கிருபை செய்வார்? செய்யட்டும்.
ஆண்டவருடைய வாழ்வில் அந்த சூழலுக்குள் வருகிற வரைக்கும் இருக்கிற நிலைமை ஏற்றுக்கொள். உன் மனைவி எதிர்பார்த்த விதமாக இல்லையா, அக்செப்ட். உன்னுடைய கணவன் எதிர்பார்த்த விதமாக இல்லையா, ஏற்றுக்கொள். மாற்றங்களை தேடாதே. அதற்கு பதிலாக நீ முறுமுறுத்துக் கொண்டும் ஒவ்வொரு முறை அதை சுகுறுத்தை சிந்தித்துக் கொண்டும் நீ புலம்பிக் கொண்டு வாழ்ந்தால் இந்த நிலைமை மாறவே மாறாது. மிக மிக இன்னும் என்ன செய்யும், மோசமடையும். ஆக வாழ்க்கையில் சில காரில் அமைந்து விட்டதா, அதனுடைய காரணங்கள் எல்லாம் உற்று கவனித்துக் கொண்டிருப்பதல்ல. எங்க தப்பு பண்ணோம், ஏது தப்பு பண்ணோம், இல்லை நடந்து இப்பொழுது அக்செப்ட் பண்ண, அவ்வளவுதான். ஆனால் அமைந்தாய்த்து விட்டது. ஏதோ ஒரு பஸ்ல ஏறிட்டோம், திருச்சிக்கு போனோம், மதுரைக்கு போகணும், அது டக டகான சத்தம் வருது, கொஞ்சம் கண்ணும் மூடி இருக்கமும் விடல, அடிக்கடி கம்பியை பிடிச்சிக்க வேண்டியது இருக்குது. ஏறிட்டல மதுரை போகிறது வரைக்கும் சமாளிச்சிக்கும். இல்லைங்க, இந்த வண்டியில் நான் பண்ண மாட்டேன்னு இறங்கி போகிறது துடிச்சேன்னா ஆக்சிடென்ட் தான் ஆகும். ஏறிட்டோம்ல, இனி மதுரை போகிறது வரைக்கும் என்ன செய்யட்டும் யோசிக்கிறீங்கண்ணா. அப்போ மதுரை போகிறது வரைக்கும் தான் நிலைமையா பிரதர், இல்லை முதலாவது ஏற்றுக்கொள்ளுங்கள். சாதாரண டவுன் பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிட்டு போயிங்கில் உட்கார்ந்த மாதிரி ஃபீலிங் கிடைக்கலன்னு கிடைக்கலன்னு சொன்னால், பிஎம்டபிள்யூவில் உட்காந்துருக்கிற சாதாரண 7 ரூபா டிக்கெட்டை கூட எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு உட்காந்துக்கிட்டு பஸ்ஸு என்ன பஸ்ஸுன்னு கேட்டால், வாழ்க்கையில சில காரியங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அருமையான சகோதரிகளை சகோதரிகளை. இதுதான் பெரிய தீர்வு. மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள், என் மனைவி, என் கணவன், என் பிள்ளைகள் நான் எதிர்பார்த்த விதமாக இல்லை. இதே விதமான ஃபீலிங்கில் மற்றவங்களும் இருப்பாங்க. கணவன் நினைக்கிறான் என் மனைவி எனக்கு அமைய வேண்டிய விதமாக அமையாமல் போயிடுச்சேன்னு. அவன் ஒரு பக்கம் ஒரு மூலையில் உட்காந்து யோசிக்கிறான், அடுத்த மூலையில் அந்த அம்மா என்ன பண்ணுது, அதே தான் சிந்திச்சா அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுறது. வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஏற்றுக்கொள்கிற மனநிலை உங்களத்தில் வருகிற பொழுது பெரும்பாலான பிரச்சனைகள் போய்விடும். சில நேரங்களில் யூ ஹாவ் டு பே எ பிக் காஸ்ட், பிக் ப்ரைஸ். உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய நியாயங்களை நீங்கள் பலிபீடத்தில் வைக்க வேண்டும். வைக்கிற பொழுது விடிவு காலம் வரும். அல்லேலூயா. வைத்தோடு நிம்மதியாக இருப்ப. எந்த மனைவி உன்னுடைய வாழ்விற்கு நீ பொருத்தமில்லை என்று எண்ணுகிறாயோ, உன் மைண்ட் வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். எப்பொழுது அக்செப்ட் பண்ணுகிற பொழுது, எப்பொழுது என்னுடைய கணவன் ஏற்ற விதமாக இல்லை என்று நீ எண்ணுகிறாயோ, பரவாயில்ல. எல்லாரும் ஏற்றவளாக இருக்கிறதுனால வாழ்கிறாங்க, நான் ஏற்றவளாக இல்லாதனால வாழ்ந்து காட்டுறேன். டேக் இட் அஸ் எ சேலஞ்ச். அப்பொழுது உன்னுடைய மனதில் சமாதானம் இருக்கு சார், சந்தோஷம் இருக்கு, நீ நிம்மதியற்றவனாக இருக்க மாட்டாய். அல்லேலூயா. சிலுவைகள் பலவிதம் உண்டு, எல்லாருக்கும் ஒரே விதம் கிடையாது. இதுவும் ஒரு சிலுவையாக இருக்கக்கூடும். ஏசின சிலருக்கு அடம் பிடிக்கிறோம், ஏசினால் சிலருக்கு சுமந்த சிலுவை தான் எனக்கு வேணும். இல்லை, உனக்கு அலாட் பண்ண சிலுவையை எடுத்துக்கும். அது உன்னுடைய குடும்பத்திலையும் இருக்கும் சிலுவை. அது உன்னுடைய பிள்ளையாகவும் இருக்கலாம், உன் மனைவியாக இருக்கலாம், உன் கணவனாக இருக்கலாம், உன் அண்ணந்தம்பியாக இருக்கலாம். சிலவழி உன்னுடைய பெற்றோரே உங்களுக்கு சிலுவையாக இருக்கலாம். சுமனுங்கள், சுமப்பதற்கால அனுமதிக்கப்பட்ட நீங்கள் சுமக்கணும். அப்பொழுதுதான் நிலவே மாறும். அல்லேலூயா. ஏசு எத்தனை முறை சிலுவை சுமந்தார், ஒரு முறை தான் இல்லையா, அப்புறம் உறுத்தலது இருந்துல்ல. ஆனால் சிலுவை எப்படி சுமந்தார், கீழே போட்டுட்டு போட்டுட்டு போட்டுட்டு, அப்புறம் அவனை தூக்கி தூக்கி வைக்க அவர் தூக்கி போட்டுக்கிட்டு, இல்லை அவரே என்ன பண்ணார், ஏற்றுக்கொண்டு தான் சுமந்தார். ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுதான் ஒரு பெரிய மெடிசன், ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட். ஏற்று அதுக்காக இந்த நிலைமையில் இருக்கணுங்கிறத அப்படியே அந்த அர்த்தம் நான் சொல்லலை. ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள், ஆண்டவருடைய சூழல்களை மாற்றுவார். அதுவும் கிருபிகளை கேளுங்கள். ஆபிரகாம் ஒரு காலத்தில் டிஸ்டர்ப் ஆனான், என்ன சாராவுடைய செயல்பாடுகள் சரியில்லையே, ஆண்டவர் சொன்னார் அக்செப்ட், ஏற்றுக்கோ. உன்னுடைய உணர்வுகளை, உன்னுடைய நியாயங்களை பலிபீடத்தில் வை, அப்பொழுதுதான் என்னுடைய நோக்கங்கள் நிறைவேறும். என்னுடைய உணர்வின்படி காரியங்கள் அமைந்ததா, என்னுடைய நியாயத்தின்படி காரியங்கள் அமைந்ததா என்று பார்ப்பதல்ல, தேவனுடைய நோக்கம் எப்படியா என்னுடைய வாழ்வில் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. நான் என்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை தேவ நோக்கத்தின்படி வாழ்ந்து முடிக்க வேண்டும். நான் ஒரு நல்ல போராட்டத்தை போராடினவனாக, ஓட்டத்தை முடித்தவனாக, விசுவாசத்தை காத்து கொண்டவனாக, கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே என்றாக வேண்டும். அந்த நோக்கத்தோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக மாறும். அல்லேலூயா. கர்த்தர் நீதிபரர். உன் கணவன் நிமித்தமாக நீ துக்கத்தோடு இருந்து கொண்டே இருக்க மாட்டாய், உன்னுடைய மனைவி நிமித்தமாக நிம்மதியற்றவராக இருந்து கொண்டே இருக்க மாட்டாய். நிச்சயமாக கர்த்தர் உதவி செய்வார். ஒன்றுமில்லை என்றால் உன்னை அவர் தம்முடைய பிரசன்னத்தால் மூடி மறைத்து எல்லா சூழல்களிலும் உன்னை என்ன செய்வார், ஆதரிப்பார். ஆக ஏற்றுக்கொள்ளுங்கள், இது ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான். அன்று உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய நல்ல நியாயங்களை நீங்கள் பலிபீடத்தின் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். ஆக மூன்று காரியங்களை பார்த்தோம். உங்களுடைய சரீர நலன் குறித்த காரியங்கள், உங்களுடைய பொருளாதார நலன் குறித்த காரியங்கள், உங்களுடைய உறவு நலன் குறித்த காரியங்கள், இந்த தீர்வுகளை ஆண்டவர் தருகிறார். விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் உங்களை சந்தோஷமாக இருக்க வைப்பார், சமாதானமாக இருக்க வைப்பார். அவர் உண்மையுள்ளவர், அவர் ஒருபோதும் பொய்யுரையாதவர்.

கண்டு உண்மை நோக்கி பார்க்கிறேன். ராஜா நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறேன். என் சத்தத்திற்கு பயந்திருக்கிறவர்கள் அவர்கள் நடுவே நீர் உலாவுகிற தெய்வமானவரே, உன்னுடைய சத்தத்திற்கு நடுங்குகிறவனே, என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் உற்று நோக்குவேன் என்று சொன்னேன். கர்த்தரையல்லாமல் இரட்சகரையல்லாமல் எங்களுக்கு வேறு நிம்மதி இல்லை, வேறு

அல்லேலூயா, எத்தனை பேர் ஆண்டவரே, அல்லேலூயா, எத்தனையோ கோடி ஜனங்கள் உலகத்தின் எல்லா பாகங்களிலும் சபைகளுக்கு செல்லாமல் ஆண்டவரே, அல்லேலூயா, because we've been so used to the online, oh God, அல்லேலூயா, many don't even want to go to church, சிலர் சபை கூடி வருவதை விட்டுவிடுவது போல நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்று பவுல் சொன்னது போல,

எங்களை ஒப்பு கொடுக்கிறாண்டவே. அல்லேலூயா. ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற அநேக குடும்பங்களாண்டவே, அல்லேலூயா, தங்கள் தங்கள் ஆலயங்களிலே போய் கர்த்தரை ஆராதிப்பதற்கு அந்த தைரியத்தை தருவீராக. சோப்பல் விலகட்டும் ஆண்டவரே, அசதிகள் விலகட்டும் ஆண்டவரே, அல்லேலூயா, தேவையில்லாத விவாதங்கள் ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா, அவற்றை விளக்கி அல்லேலூயா, நாங்கள் வசனத்திற்கு கீழ்ப்படுத்தி நாங்கள்

Or an adios, that I will rise up. I will go to my father's house. Nan yeluve en thagappan veettirku nan pove. Hallelujah. Indha naalile hallelujah. Mudakkappatta nilamaiyila irukkira ovvoruvarai kathar eluppuviraaga. Lakama shathala budiyandara. Lebanana soru yandala moshiki yandala lavadiyandara. ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழுப்புவீராக. கர்த்தர்

ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். வருஷம் முழுவதும் பாதுகாத்திக்க ஜீவன் தந்திக்க வேலை தந்திக்க we failed to God many times, we walked away. The Lord Jesus, we pray that you will bring us back, oh God. Bring us back, oh God. Bring us back, oh God. ஆண்டவரே, எங்களை மறுபடியும் கொண்டு வருவீராக. உம்மா

இடத்துல வந்து வாசம் பண்ணுவீராக. தேங்க்யூ லார்ட், இந்த நாட்கள் நீ வந்து உலாவுவீராக. நீ மகிமையுள்ள பிரசன்ன ஆண்டவரே. ஓ எஸ் லார்ட், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். ஆமென். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும்.

இருந்த நேரத்திலே கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய பராக்கிரமம் செய்யும் கரம் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய பராக்கிரமம் செய்யும் கரம் இறங்கி வருவதாக தேவன் ஆளுகை செய்வீர்.

ஒவ்வொருவரையும் இப்படி வருகைக்காக தவறான சப்தங்கள் நாங்கள் கேட்டதுதான். ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்க, இந்த நாட்டில் கிருபை தாங்க, இந்த பேண்டமிக் நாட்டில் தாங்க. தேவ சித்தத்தை செய்து மக்கள் வாழ்ந்து முடிப்பதற்கு

எல்லாத்தையும் நாங்கள் அனுபவிச்சுட்டு பரலோகத்தை நாங்கள் எழுந்து போக கூடாது. We don't want to miss out on heaven, oh God. Bring us back, oh God. ஒவ்வொரு ஆண்டவர் பக்கமாய் திருப்புவீராக. தூரம் போயிருக்கிற சோரம் போயிருக்கிற குடும்பத்தாரை ஜனங்களை கத்த திருப்புவீராக. செய்யப்படும் ஜபத்துக்கு என் கண்கள் திறந்தவை, என் செவிகள் திறந்தவை, ஆயிருக்கும் என்று சொன்னவன். என் கண்களும் என் செவிகளும் என் இருதயமும் என்னாலும் எங்கே தங்கி இருக்கும் என்று சொன்னீர்கள். எங்கள் குடும்பத்தில் எங்கள் வீடுகள் தோறும் அது நடக்கட்டும். தேவ பிரசன்னம் நிறைஞ்ச வீடா, தேவ பிரசன்னம் நிறைஞ்ச குடும்பமா, கைகளை உயர்த்தி சொல்லுங்க.

ராஜா, உங்க சித்தத்தை நாங்க செய்து ஹல்லேலூயா. தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு சந்ததியா ஹல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி ஒரு வார்த்தை கேட்டீத. அந்த சத்தம் என்னன்னா, நல்லது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனை எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளாய் பிரவேசி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எங்களுக்கு பாராட்டு கிடைக்காம இருக்கலாம், எங்களுக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா மனிதர்கள் பாராட்டாம இருக்கலாம், உலக பிரசித்தி பெற்ற ஆளா இல்லாம இருக்கலாம் ஆண்டவரே, எங்களுக்கு மில்லியன் வியூஸ் இல்லாம இருக்கலாம் ஆண்டவரே. கை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வீணோ இவைகள் எல்லாம் குப்பைன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையை எங்க ஊழியத்தையும் அங்கீகரிப்பது பரலோகம் மாத்திரமே. Not the world of God. Hallelujah. We are not looking for the worldly recognition of God, but we are looking for the heavenly recognition. The master should say, well done, good and my faithful servant of God. We will not be a servant pleasing the men, pleasing the world, pleasing the people. ஜனத்திற்கு இனிய வார்த்தைகள் இனிய வசனங்களை பேசி வசீகர படுத்துகிற ஒரு ஊழியர்களா நாங்க ஜனங்களா இல்லாதபடிக்கு ஹல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற வசனத்தை வசனமாய் போதிக்கிற ஒரு சந்ததியாய் எங்களை எழுப்புவீராக. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? இந்த கடைசி நாட்கள் எல்லா கூட்டாட்டத்தின் ஆவிகள் மறைந்து போவதாக. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் அஸ்திராயுதங்களா எடுத்து பயன்படுத்தி

நன்றாக ஓட்டத்தை துவங்கி கடைசி அத்தந்த ஃபினிஷ் லைன் உண்மையா ஓடுவதற்கு எங்களுக்கு பலத்தாங்க. நாங்க பலவீனமான பாத்திரங்கள், எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு, பலன் உண்டு. I can do everything through Christ, through Christ who strengthens me.

சந்தோஷமா எதுவானாலும் சரியாகவே சிலுவையை எங்களுக்கு முன்பாக வைத்து ஓடுவதற்கு Help us, O God, to place the cross before us. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஆண்டவர் சொன்னது தன்னைத்தானே வெறுத்து self-denial தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றி வர கடவுள் That is what Jesus said. Hallelujah. Let's not forget that. Hallelujah. ஆண்டவரே நாங்கள் அதை மறந்து போகாதபடி Hallelujah. சிலுவையை முன்பாக வைத்து நாங்கள் ஓடுவதற்கு

0: நடக்க போறோம்னு எங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆண்டவரே, நடக்க போகிறதான காரியம், நடந்து கொண்டிருக்கிறதான காரியங்கள், உங்களுடைய வருகைக்கு அடையாளமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எஞ்சி உள்ள நாட்கள் உமக்காய் வாழ்வதற்கு கையை உயர்த்தி சொல்லலாம், அப்பாவுக்காக வாழ்ந்து முடிப்பதற்கு, அவருக்காய் வாழ்ந்து முடிப்பதற்கு. Help us, O God. We offer ourselves. We surrender ourselves. We lay ourselves just like Mary said, be it unto me according to your will. She laid her life into the hands of the living God. Lord, we lay our lives. We lay our dreams, desires, our plans, everything to God. Yes, we now can speak. ஒவ்வொருவரையும் நீ சுமப்பீராக, உடைய தேவைகள் ஆச்சரியமாய் சந்திக்க வரட்டும், கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். அன்றே தேவையோடு நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக, உடைய கிருபியுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாகட்டும், அநேக சாட்சிகள் எழுபட்டும், கர்த்தருக்காய் பலப்படுத்துமே. இயேசுவின் நாமத்திலே ஆமென்.
1: சிறு மந்தையே நீ பயப்படாதே, சியோனிலே மகிழ்ந்து களி கூறு. தேவ ராஜ்யத்தையே தேவன் நமக்கு பரிசாக தந்துவிட்டார். தேவ ராஜ்யம் அது நமக்குள்ளே இருக்கிறது. இது இரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரின் கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறது. பாடலை கேட்போமா?

தேவ மக்களின் ஒருமனப்பாட்டிற்காய் ஜெபித்து சென்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு ஒரே எதிரி, ஒன் எனிமி. வாசிக்க வேண்டிய சங்கீதம் பகுதி நம் எல்லாருக்கும் தெரிந்த 133 சங்கீதம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும், எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இன்றைய மனப்பாட வசனம் அதே சங்கீதத்தினுடைய முதல் வசனம். 3 வசனங்களையும் மனனம் செய்வது நல்லது. இந்த முதல் வசனத்தை மாத்திரம் இப்பொழுது மனனமாக வாசிக்க நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை பிரியது. How good and pleasant it is for brothers to dwell together in unity. வெளியே உள்ள எதிரிகளை விட நமக்குள்ளேயே இருக்கும் சத்துருக்களே நம்மை அதிகம் பலம் இழுக்க செய்வர். தனக்குத்தானே பிரிந்திருக்கிற ராஜ்யம் நிலை நிற்காது என்றார் ஆண்டவர். தனக்குத்தானே பிரிந்திருக்கிற பட்டணம் நிலை நிற்காது என்றார். தனக்குத்தானே பிரிந்திருக்கிற வீடு நிலைத்து நிற்காது என்றார். எனக்கு ஒரு கேள்வி, தனக்குத்தானே பிரிந்து நிற்கிற சபை மட்டும் பலமாய் நிற்க முடியுமோ? சபையின் பிரச்சனைகளிலெல்லாம் மிகப்பெரியது ஒருமனமின்மையே. நடைமுறையாய் நாம் ஒருமனப்பாட்டிற்கு வழிவகுக்கிற 10 எளிய படிகளை இன்றும் அடுத்த 4 நாட்களும் நாம் தியானிப்போம். 1, தலைவர்களிடம் தூங்க வேண்டும். Begin with the leaders. துவக்கம் தலைவர்களிடம்தான் காணப்பட வேண்டும். சங்கீதம் 133 இப்பொழுது வாசித்தோம் அல்லவா, அது யாவருக்கும் பிரியமானது. அது ஒரு வியப்போடு துவங்குகிறது பாருங்கள், இதோ எக்ஸ்கிளமேஷன். சகோதரர் ஒருமித்து வாழ்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. சகோதரர் என்பது இங்கு இறை மக்களை குறிப்பிடும். மகிமையான இந்த ஒருமனம் மீதி உள்ள 2 வசனங்களிலே அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளது, சித்தரிக்கப்பட்டுள்ளது. சங்கீதக்காரன் 2 சித்திரங்களை இங்கே தீட்டுகிறதை பாருங்கள். முதலாவது வடியும் தைலம், அடுத்தது இறங்கும் பனி என்று சொல்கிறார். பிரதான ஆசாரியன் தலையிலிருந்து, எங்கிருந்து? தலையிலிருந்து தைலம் வடிய துவங்குகிறது. பனி இறங்குவது எங்கே? எர்மோன் மலையிலிருந்து. தலையிலிருந்து இறங்குகிறது, மலையிலிருந்து இறங்குகிறது. ஏன் எர்மோன்? பாலஸ்தீன நாட்டு மலைகளிலெல்லாம் உயரமானது இந்த எர்மோன் மலைதான். ஆரோனின் உடைகளும் சீயோனின் மலைகளும் இறை மக்களின் சபையை குறிக்கும். ஆரோனும் எர்மோனுமோ தலைமத்துவத்தை குறிக்கும். ஒருமனம் என்பது தலைவர்களிடத்தில் துவங்காவிட்டால் அது நெடுங்காலம் நீடித்து நிற்காது. தலைவர் என்கிற சிரசில் ஊற்றப்பட்டு சபை என்னும் ஆடைகளிலே வடியும் ஒருமனப்பாடுதான் எப்பொழுதும் நிலை நிற்கும். எனவே ஒருமனப்பாட்டை குறித்து பேசும் பொழுது அதற்கான முதல் படி தலைவர்களிடம் துவங்க வேண்டும். 2, சாத்தானே பொதுவான எதிரி என்று நாம் அறிய வேண்டும். We must know that we have a common enemy and that Satan. எபேசியர் 4:4-6 வரிசைப்படுத்தப்பட்ட 7 ஒருமனப்பாட்டு கூறுகளுமே பொதுவாக கிறிஸ்தவ ஐக்கியங்களில் அடிக்கடி தியானிக்கப்படும், சுட்டிக்காட்டப்படும். அவை யாவை? ஒரே ஆண்டவர், ஒரே உடல், ஒரே ஆவி, ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம், ஒரே திருமுழுக்கு, ஒரே கடவுளும் தந்தையுமானவர் என்று நாம் இந்த 7 கூறுகளையும் நாம் தியானிப்போம். ஆனால் துர்ப்பாக்கியமாக இந்த ஒருமனப்பாட்டு கூறுகளே நம்மை எதிர்த்திருவங்களுக்கு துரத்திவிட்டன. ஒரே ஆவியானவரை குறித்த விளக்கங்களும் ஒரே ஞானஸ்நானத்தை குறித்த விளக்கங்களும் அப்பப்பா நமக்குள்ளே எத்தனை பிரிவினைகளை உண்டாக்கிவிட்டன.
ஒருவேளை இன்னொரு காரியம் இத்துடன் சேர்க்கப்படுமானால் நாம் கூடி வர ஏதுவாக உண்டாகும் என்று நான் நினைக்கிறேன். அதுதான் ஒரே எதிரி, ஒன் எனிமி என்பது. அடிக்கடி என்னுடைய நினைவுக்கு வருகிறது நம்முடைய அரசியலிலே சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் எல்லா கட்சியினரையும் பார்த்து நமக்குள்ளே ஏராளம் கருத்து வேறுபாடுகளும் கோட்பாட்டு வேறுபாடுகளும் உண்டு, ஆனால் நம் எல்லாருக்கும் பொதுவானது ஒன்றே ஒன்று, அது ஒரு நபர், ஒரே ஒரு எதிரி, அது திருமதி இந்திரா காந்தி. நம்முடைய எதிரி ஒன்றாயிருப்பதால் நாம் எல்லாருமாக சேர்ந்து வந்து முதலாவது நமது எதிரியை காலி பண்ணுவோம், அதற்கு பிறகு நாம் உட்கார்ந்து நம்முடைய காரியங்களை எல்லாம் நாம் சரி செய்து கொள்வோம் என்று சொல்லி எல்லா அரசியல் கட்சிகளையும் கூட்டி இந்திரா காந்தி அம்மையாரை அவர் தோற்கடித்தார். நான் நினைக்கிறேன் திருச்சபையானது இந்த ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே எதிரி என்று நாம் எல்லாரும் உண்மையாகவே அறிந்து ஒருமனப்பட்டு வந்து காரியத்தை முடித்த பிறகு, வேலையை செய்து முடித்த பிறகு உட்கார்ந்து நாம் மற்ற விவாதங்கள் விவர நம்முடைய வித்தியாசங்களை எல்லாம் நாம் பேசிக்கொள்ளலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா, இயேசுவினுடைய குழுவிலே இல்லாத ஒருவர் பிசாசுகளை துரத்தி கொண்டிருந்திருக்கிறார். அப்பொழுது சீஷர்கள் கேட்டார்கள், அவன் நம்மோடு கூட இல்லை, அவனை நாம் தடுக்கலாமா? அப்பொழுது இயேசு சொன்னார், தடுக்க வேண்டாம், ஏனென்றால் நமக்கு எதிராக இராதவர் நமது சார்பில் தான் இருக்கிறார் என்றார். ஆம், சாத்தான் மட்டும்தான் நம்முடைய எதிரி. பாமாலையிலே உள்ள ஒரு அருமையான பல்லவியனுடைய கவியனுடைய நினைவுக்கு வருகிறது, மீட்டுக்கொண்ட ஆண்டவா அந்யோனிய காரணா ஜீவநேசா தேவரீர் வேண்டல் கேட்டு இறங்குவீர், பிதா சுதன் ஆவியே ஏகரான சுவாமியே உந்தன் திவ்ய ஐக்கியமும் தந்து ஆட்கொண்டரணும். சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை பெரியது. How good and pleasant it is for brothers to dwell together in unity. ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கருத்துக்காக, இந்த அழைப்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சின்னா பின்னமாக சபை இன்று கிடப்பதால் அல்லவோ உம்முடைய மாபெரும் பணி இன்னும் ஆண்டவரே நொண்டியடித்து கொண்டிருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் ஆகியும் நாங்கள் பெரிதாக ஒன்றையும் சாதிக்கவில்லை, எங்களை மன்னியும். எங்களுடைய எதிரி எங்களுடைய உடன் ஊழியரோ இன்னொரு ஊழியக்காரனோ அல்லவே அல்ல, எங்களுடைய எதிரி பொதுவான அவன் பிசாசு, பழைய பாம்பு. கர்த்தாவே, நாங்கள் இந்த ஒரு சத்தியத்தை தெளிவாக உணர்ந்து கொண்டு ஒருமனப்பட்டு மக்களை எப்படியாவது இந்த ஒரே எதிரியின் கையிலிருந்து பிடுங்குவதையே எங்களுடைய ஒரே கடமையாக, ஒரே வேலையாக, ஒரே பணியாக கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய். எல்லா சபைகளிலும் எல்லா சங்கங்களிலும் உள்ள தலைவர்களுக்கிடையே ஒரு நல்ல ஒருமனப்பாட்டை உண்டாக்கி அவர்கள் தலை வழியாக தாடி வழியாக கர்த்தாவே அங்கிகளுக்குள்ளே அந்த அருமையான ஒருமனப்பாடு என்கிற தேவனுடைய ஆசீர்வாதத்தின் தைலம் இறங்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தைக்காகவுமே துதிக்கிறோம். அப்படியே நடந்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

நம்ம வாழ்க்கையில ஏன் சந்தோஷம் இல்ல தெரியுமா? நம்முடைய பேராசை பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. சண்டை போடாத மனைவி வேண்டும், அறிவோட அமைதியா இருக்கிற கணவன் வேண்டும், பிள்ளைங்க சொன்ன பேச்ச கேட்கணும். ஆசிரியரா இருக்கிறவங்களுக்கு தெரியும், கோயட் கிளாஸ் எடுக்கிறது கஷ்டம், கோவிட் கிளாஸ் எடுக்கிறது அதோட கஷ்டம். ஃபுல் பாடி செக்கப் எடுத்தாலும் ரிசல்ட் நார்மல்னு வரணும். இப்படி நாம பேராசையில இருந்தோம்னா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. எல்லாம் நல்லபடியா இருக்கிற காம்பினேஷன்ல வாழ்க்கை அமையாது. அடுத்து பொறாமை. நான் ஒண்ணுமே அவ்வளவா சாப்பிட மாட்டேன், எனக்கு சுகர், அவன் எல்லாத்தையும் அடிச்சு தின்றான், அவனுக்கு ஒன்னும் இல்ல, வச்சு வளைச்சு திங்கிறான் பாரு, ஒன்னும் வரல, மண்ணுல பிடுங்கின கிழங்கு மாதிரி இருக்கிறான். அடுத்தவை சாப்பிடறத பார்த்து காதுல இருந்து நமக்கு புகை வருது. நமக்கு நடக்கல அப்படிங்கிறத விட அடுத்தவன் நல்லா இருக்கான்னு பொறாமப்படும் போது வாழ்க்கை கசந்துருது. வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே ஒரு விதமான முரண்பாடுதாங்க. நம்ம கேட்கறது கிடைக்காது, கேட்ட நேரத்துல கிடைக்கவே கிடைக்காது, பிடிச்சது நடக்காது, நடப்பது நிலைக்காது, பசிச்சவன் இலைக்கு பழைய சோறும் புளிச்ச ஏப்பக்காரனுக்கு பாயாசமும் பந்தியில வந்து விழும். காலோடு கையும் முறுக்கேறிய பருவத்துல சட்டப்பையில காசு இருக்காது. சர்க்கரையும் கொதிப்பும் மூப்பை பாடாப்படுத்தும் போது என்ன ஆளின்றி கட்டு கட்டா ரூபா கிடக்கும். இறுக்கி பிடிச்சா கையெடுக்கல இருந்து காணாம போகும் மணல் துகள்களைப் போல இது அத்தனைக்கும் இடையிலதான் வாழ்க்கை நொடி நொடியா கரைஞ்சு போய்கிட்டு இருக்குது. பேராசப்படாம பொறாமப்படாம எது வந்தாலும் என்ன நடந்தாலும் ஆண்டவர் மேல பாரத்தை போட்டுட்டு சந்தோஷமா வாழுவோம். ஆண்டவர் கரிசனையா சொல்ற வார்த்தைகளை கேளுங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வசனம் ஆறுதலா இருக்குதா?

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். புதிய கிருபைகளை தந்து இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமம் 15 அதிகாரம் அதனுடைய 5 வசனம், அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவர். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் ஒரு வட்டத்தை போட்டு அதற்குள்ளே இருந்து பல திட்டங்களை நம்முடைய திராணிக்கும் நம்முடைய சிந்தைக்கும் எவைகள் எட்டுமோ அதற்கேற்ற போல போட்டு கொண்டிருக்கிறோம். அப்படிதான் இங்கே ஆபிரகாம் தேவனிடத்துல சொல்லுகிறான். அவன் ஒரு கூடாரத்தை போட்டு அதற்குள்ளே இருந்து, ஆண்டவரே அடி எனக்கு என்ன தருவீர், அதனுடைய 3 வசனம், இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான். எலியேசரை குறித்து சொல்லுகிறான், அவன் என் வீட்டு விசாரணைக்காரனாக இருக்கிறான், அவன் எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்று சொல்லும் போது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ முதல்ல வெளியே வா. இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான், நீ உன் திட்டத்தை விட்டு வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பார். ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டும்? வானம் அவரது சிங்காசனம். நமக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நாம் ஒரு திட்டமிடுகிறோமே, நம்முடைய திராணிக்கும் நம்முடைய சூழ்நிலைக்கும் ஏற்றார் போல நாம் ஒரு திட்டம் வகுக்கிறோம். அதை விட்டு வெளியே வந்து நமக்காய் திட்டமிடுகிறவரை நோக்கி பார்க்க வேண்டும். இதை தான் கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிறார். நாம் பிறக்கு முன்னமே நமக்கான காரியத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நாம் தோன்றும் முன்னமே நம்மை குறித்த தேவ திட்டம் தான் முதலாவது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதத்திலே ஒவ்வொரு வார்த்தைகளை நாம் பார்க்கும் போது அது நமக்கு நன்றாய் தெரிகிறது. நம்முடைய வாழ்க்கையை வைத்து நம்முடைய எதிர்காலத்தை எழுதுகிறவர் அல்ல, நாம் தோன்றும் முன்னமே நம்முடைய காலங்களை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். நம்மை குறித்த தேவ திட்டம் என்பது நம்முடைய திராணிக்கும் நம்முடைய தகுதிக்கும் மேலானது. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, நீ வெளியே வா. ஆபிரகாமை அவன் போட்ட அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வர வைத்து வானத்தை அண்ணாந்து பார்க்க வைக்கிறார். இந்த நட்சத்திரங்களை பார், இதை கூட உன்னால எண்ண முடியாது. இவ்வனமாய் உன் சந்ததி இருக்கும், இதுவே என் திட்டம். நம்மை குறித்த தேவ திட்டம் எதுவோ அது நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்க வேண்டுமானால் நாம் எதை பார்க்க வேண்டும் தெரியுமா? நம்முடைய சூழ்நிலையை பார்க்க கூடாது, நம்முடைய தகுதியை பார்க்க கூடாது, நம்மை அழைத்த தேவனை பார்க்க வேண்டும். அதைதான் இங்கே ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ வானத்தை அண்ணாந்து பார். வேதம் என்ன சொல்லுகிறது? 6 வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான். வானத்தை அண்ணாந்து பார்த்தபோது அவன் கர்த்தரை விசுவாசித்தான். இந்த நாளில் என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உனக்காய் திட்டமிடுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். எனவேதான் ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போது கூட என்ன சொல்லி கொடுக்கிறார்? உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக. தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தப்படும் போது மரியாதை போல நமக்குள்ள கேள்விகள் எழும்புவது இயல்பு. என்ன கேள்வி? இது எப்படி ஆகும்? காரணம், நம்முடைய திராணியும் நம்முடைய தகுதியும் அதற்கு இணையானது அல்ல. தேவ திட்டம் என்பது அதற்கு மேலானது. எப்படியாகும் என்ற கேள்விக்கு பதில் ஒன்றுதான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, அது உன் தகுதிக்கும் உன் திராணிக்கும் மேலானது. நீ கர்த்தரை நோக்கிப்பார், விசுவாசத்திலே வளர அதுவே ஏதுவானதாய் போதுமானதாய் இருக்கிறது. வேற எதையும் பார்க்காதே, வானத்தை அண்ணாந்து பார், கர்த்தரை நோக்கிப்பார். நீ ஒரு திட்டத்தை உன் சூழ்நிலைக்கு தக்கவர போட்டிருக்கிறாய், அதை விட்டு வெளியே வந்து உனக்காய் திட்டமிடுகிறவரை நோக்கிப்பார். ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆபிரகாமுக்கு செய்தார். இது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 4 கடைசி வசனங்களிலே அழகாக எழுதப்பட்டிருக்கிறதே. உன்னை குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, உனக்காய் திட்டமிடுகிறவரை நோக்கிப்பார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. ஜபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்காய் திட்டமிடுகிறவரே, உம்மை நாங்கள் நோக்கி பார்த்து விசுவாசத்தில் வளர உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் பூரணமடைய கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்திருக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின்னாவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம்.

கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்களே திங்க் பண்ணுங்க. இத்தனை நாள் எத்தனையோ பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வந்தது, எத்தனையோ சில சத்துருக்கள் உங்களுக்கு எழும்பினாங்க, சில காரியம் நடக்காம கூட போச்சு, சில காரியம் தாமதமா கூட கிடைச்சது, சில கிடைக்காம கூட போச்சு, சில காரியத்துக்கு அலைஞ்சீங்க, சில காரியத்துக்காக நீங்க உயிரை கொடுத்தெல்லாம் நேசிச்சீங்க, டைம் எல்லாம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்க. ஆனா அதெல்லாம் நீங்க சகிச்சு அதெல்லாம் தாங்கி இன்னும் நீங்க இன்னைக்கு உயிரோடு நிக்கிறீங்கன்னு சொன்னா அது உங்க வேணா? இல்ல இல்ல, அதுதான் கர்த்தருடைய கிருபை, அதுதான் கர்த்தருடைய கிருபை.

விரோதமாக எழுமின போதும், உங்களை தூஷணம் செய்த போதும், உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும் போதும் சகிச்சு நிற்கிறீங்கல்ல. எத்தனை பேர் சொல்ல முடியும், பாஸ்டர் நான் கர்த்தருடைய இன்னைக்குதான் எனக்கு தெரியுது, நான் நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனையும் தாண்டி வந்துட்டேன் என் பலத்துல இல்ல இல்ல இல்ல, அதுதாங்க கிருபை. நீங்க மட்டும் கிருபை இல்லைன்னா உங்களெல்லாம் என்னைக்கோ முடிச்சிருப்பாங்க, உங்களெல்லாம் என்னைக்கோ உங்களுடைய நீங்க எல்லாம் டிப்ரெஷன் ஆகி பைத்தியமாய் சுத்தி இருப்பீங்க. அந்த கிருபை இருந்ததுனாலதான் அத்தனை காரியத்துல நீங்க வெளியே வந்தீங்க. எத்தனையோ பேர்த்த நம்பி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க இருப்பாங்க இவங்க இருப்பாங்க நல்லா பேசிட்டு சுத்திக்கிட்டு இருந்தீங்களா, எல்லாரும் ஒரு டைம் வரும்போது உங்களை நானும் ஒதுக்கிட்டு போன போறது கூட அதை சகித்து ஒரு சின்ன சிரிப்போட நீ மூவ் ஆன் பண்ணி வந்து நின்று இன்னைக்கு அத்தரை ஆராதிக்கிற பாத்தியா, அதுதான் கிருபை சொல்லி கையை உயர்த்தி சொல்லுங்க.

உள்ளவராக இருந்த, உனக்கு நன்மை செய்கிறவராக இருந்த, மித்த மனுஷன் மாதிரி உனக்கும் தீமை செய்து உன்னை நட்டாட்டில் விட்டுட்டு போயிருந்தன்னா இயேசு என்னைக்கோ போயிருப்பாருமா? தம்பி என்னைக்கோ போயிருப்பார். ஆனா உனக்கு நல்லவராக இருந்து உன் பாதையெல்லாம் செவ்வையாக்கி உன்னை வழி நடத்தினார்ல யோசி. அது கையை வேண்டி ஒரு சரணம் உங்களுக்கு சொல்லித்தரேன்.

கையை தட்டி ஏசப்பாட அன்பை ருசிச்சு அவர் கொடுத்த கிருபாசனம் சொல்லதுல அவரை காலை தோறும் புதிதா இருக்கும். அதனாலதான் இன்னும் நீ உயிரோடு இருக்கிற காலையில் இருந்து அலாரம் சவுண்ட கேட்கிற அன்னைக்கு சபைக்கு வர உயர்த்தர கத்துற உன்னை நேசிக்கிறார், கிருப வைத்திருக்கிறார். அதை மட்டும் நினைச்சு வான்.

எவனும் தேவையில்லை உனக்கு, எவளும் தேவையில்லை. அவன் வேணும், இவன் வேணும், வேண்டாம். திருப்பி ஒருத்தரை கத்தரும் வாழ்க்கையில விட்டு தூரம் வச்சுட்டாரா, தள்ளி வச்சுட்டாரா, திருப்பி அவனை சேர்த்தாத, திருப்பி அவளை சேர்த்தாத. ஒரு நண்பன் உனக்கு பின்னாடி பேசி உனக்கு உபத்திரவம் செய்து ஓடி போயிட்டானா, இல்ல வேற சேர்க்கை கூட சுத்திட்டானா, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்டு, பார்த்தா எனக்கே அந்த இன்னொரு ஆப்போசிட் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து, இல்ல என்னோட மியூச்சுவல் ஃப்ரெண்டு கூட சேர்ந்தே என்னை கவனிக்க மாட்டேன்றான் பாஸ்டர், என்னை பார்க்க மாட்டேன்றான் பாஸ்டர், என்ன பேச, திருப்பி அவனை சேர்த்தாத, திருப்பி அவன் கூட இருக்காத. ஒரு வாட்டி உனக்கு அவர்கள் தவறு செய்து உனக்கு துரோகம் செய்து விலகி விட்டார்களா, திருப்பி அவன் இல்லைன்னு அவங்களை சேர்த்தணும்னு சொல்லி தயவு செய்து. மகனே, மகனே, தம்பி, தங்கச்சி, நினைக்காத, போனது போனதாகவே இருக்கட்டும். கர்த்தர் உனக்கு புதிதான கிருபையை கொடுக்கிறார், அதுக்கு மேல என்ன வேணும். போனவங்க போனதாகவே இருக்கட்டும், போனவன் போனவனாகவே இருக்கட்டும், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். திருப்பி அவங்கள சேர்த்தணும்னு மட்டும் நினைக்காத. கர்த்தர் உங்க இல்லாம நல்லா தான் இருக்கிறீங்க, சமாதானமா தான் இருக்கிறீங்க, ஒன்றும் உங்களுக்கு ஆசீர்வாத குறைவில்லையே, ஒன்றும் நீ ஒன்று சோறு இல்லாமல் ரோட்டில் தெரியலையே, நல்லா சமா, அது காட்டிலும் அவங்க இருந்த போது காட்டிலும் இப்போ நல்லா தானே இருக்கிற. ஸோ டோன்ட் வரி, உன் கிருபை உன்னை நடத்தி வந்தார்ல, சுமந்து வந்தார்ல, அவர் உனக்கு நல்லவராக இருக்கிறார், உனக்கு நன்மை செய்வார், தைரியமா இரு. எதற்காக ஜெபிச்சீங்களோ, எதற்காக அழுதீங்களோ, எதற்காக கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கீங்களோ, அந்த நாள் வரும், கவலையே படாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க எப்படி தெரியுமாங்க இருக்கணும். ஏசாயா 40:31 வாசிக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அவருக்காக காத்திருக்கிறீங்க நீங்க. எவ்வளவு பார்த்து சொல்றேன், எனக்கு இயேசு செய்து முடிப்பார். அந்த மாதிரி ஒரு உபத்திரவமான நேரம், ஒரு அழுகையின் நேரம், இல்ல ஒரு அவமானத்தின் நேரம், இல்ல நீ எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத நேரத்துல என்ன தெரியுமா சொல்லணும், காத்திருக்கிறேன், எனக்கு கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு காத்திருக்கோ, புது பலனை அடைந்து ஒரு புது பலத்தோட காத்திருக்கணும். நீங்க காத்திருக்கிற டைம்ல தான் சோர்ந்து போயிடுறீங்க, நடக்குமா நடக்காதா, செய்வாரா செய்ய மாட்டாரா, அத ஆண்டவர் வாய்க்க செய்வாரா வாய்க்க பண்ண மாட்டாரா, சொல்லிட்டார்ல செய்வார். நீங்க காத்துணும் பலத்தோட. ஏன்னா ஏன் பலத்தோட காத்திருக்கணும்னா, அந்த காரியத்துக்கு ஜெபிச்சிருக்கிறீங்க, புரிஞ்சா, எதற்காக உங்களுக்கு தெரியும், எதற்காக எழுதிங்க உங்களுக்கு தெரியும், அந்த காரியத்தை இயேசு தரும்போது அதை நீங்க சுதந்திரிக்கிறதுக்கு பலம் உள்ளவர்களா இருக்கணும் இல்ல, சத்துவம் பெற்றவர்களா இருக்கணும் இல்ல, அந்த காரியத்தை செய்தாட்டு கொடுத்துட்டார், அதை நான் பலவானா, அதை பலத்தோடு ரிசீவ் பண்ணிக்கணும் இல்ல, அதுக்குள்ள பிரவேசிக்கணும் இல்ல, அதுக்காக காத்துருங்க, நிச்சயமாக கர்த்தர் செய்வார். அவர் மனுஷன் மாதிரி பொய் சொல்கிறவர் அல்ல, சொல்லதை செய்து முடிப்பார். நீங்க என்ன தெரியாம பண்ணணும், உங்களுக்கு பெரிய வேலை கத்த கொடுத்துருக்காருமா, அங்கிள் ஆண்டி தம்பி தங்கச்சி, வெயிட் பண்ணுங்க. அது எப்படி, சந்தோஷமா நான் காத்திருக்கிற காரியத்தை ஏசு தருவார். ரொம்ப அப்படியே துள்ளாதீங்க, அப்படியே அப்படியே பந்தாலாம் பண்ணாதீங்க, அமைதலா உட்காருங்க. தாவீது சொல்றேன், என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிறது, நான் நம்புகிறது என் ஃப்ரெண்டால வராது, என்னுடைய சர்ச்சு விசுவாசியால வராது, பாஸ்டர்ஸால வராது, ஆமா ஆமா நீ நம்பினவங்களால வராது, உங்களுடைய உறவுகளால வராது. தாவீது சொல்றான், நான் நம்புகிறது அவரால் வரும். உங்க உங்களுக்கு ஆண்டவர் தெரியும், நீ எதை நம்பி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, அதனால உங்களை பார்த்து சொல்றேன், காத்துரு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காத்துருமா, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, உன் காரியத்தை வாய்க்க செய்வார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க, எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க, என் கூட சேர்ந்து பாடுவீங்களா, கார்ட்ஸ் மட்டும் கொடுப்பா சவுண்ட்.

0: கிளம்புறீங்களா?
1: உன் சார்பில் செயலாற்றுவார்.
0: இப்படி இப்படி சொல்லுங்க. என் காரியத்தை

எதிர்பார்த்த காரியத்தை பார்க்கிற வரைக்கும் பாஸ்டர், என்னென்ன காரியத்தை நான் ஜெபிச்சனோ இயேசுக்கு தெரியும்ல, நினைப்பதற்கு முன்பதாக அறிந்திருக்கிறார்னு வேதத்தில் வாசிக்கிறோம்ல. அப்புறம் பதறீங்க, அப்புறம் துள்றீங்க, நடக்குமா நடக்காதான்னு ஏன் தூக்கம் இல்லாமல் ஒவ்வொரு ராத்திரியும் புலம்பிட்டு இருக்கிறீங்க? காரியத்தை வாய்க்க செய்வேன் சொல்லிட்டார், ஒரு காரிய சக்தியா இருக்கிறார், சகலத்தையும் உனக்காய் செய்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு ஒரே ஒரு வேலை கொடுத்துருக்கிறாருமா, தம்பி தங்கச்சி அங்கிள் ஆண்டி, காத்திரு பொறுத்திரு, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா உயர்த்துவார், கண்டிப்பா நடத்துவார். ஏதாவது ஒரு நாள் கத்திரனை உயர்த்துவார், அந்த நாள் வரும், அந்த நாள் வரும், கண்டிப்பா வரும் வரும். துள்ளாதீங்க, பதறாதீங்க, கத்தாதீங்க. எனக்கு தெரியும் கத்தர் வாய்க்க செய்வார். அந்த காரியம் நடக்க விடாம தீயவர்கள் எல்லாம், ஐயோ என் எதிரிகள் எல்லாம் உள்ள போய் சொல்லி தடுத்துருவாங்களா பாஸ்டர், என்னோட காலேஜ்ல சொல்லி எனக்கு எழுது எக்ஸாம் எழுத விடாம பண்ணிருவாங்களா, இல்ல என் வேலையில சொல்லி எனக்கு உயர்வு வர விடாம பண்ணிருவாங்களா, இல்ல ஊழியத்துல என்ன போய் தப்பா பேசி என் ஊழியத்தை கெடுத்து, இல்ல இல்ல இல்ல, எது செஞ்சாலும் தீயவன் செயல் குறித்து ஒரு போதும் பயப்படாத. சங்கீதம் 37 கடைசி 4 வசனங்களை வாசித்து பாருங்க, அவன் இல்லாமல் போய் விடுவான், உன் காரியமோ வாய்க்க செய்யும் கத்தருக்கு காத்திருக்கிறதுனால. சகலத்தையும் செய்து முடிப்பார். ஆமென், ஆமென்.

மாஞ்சம் அவர்தான், கோட்டை அவர்தான். அவரை சேர்ந்து ஆராதிக்கலாமா? சொல்லுங்க அப்பா, உண்மையில் மாஞ்சையா இருக்கிறபடினாலே என்னை விடுவிப்பீர். இந்த பாடலை ஒரு ஜெபமா, ஒரு அறிக்கையா, விசுவாச அறிக்கையாய் பாடுவோம். இந்த நாட்களில் கர்த்தரே நமக்கு அடைக்கலமா இருக்கிறவர்.

ஆபத்தின் ஆளில் கூப்பிடும் எனக்கு பதிலளிப்பீர். வெகு விரைவில் என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திருவீர். இந்த ஆபத்து நாட்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், தேவ சமூகத்தை நோக்கி காத்திருப்போம். அவர் தான் நமக்கு உதவி வருகிற கண்மலை, உதவி தருகிற அடைக்கலம். அவர் தான். அவரை சேர்ந்து பாடி ஆராதிக்கலாமா? ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதிலளிப்பீர், வெகு விரைவில் சீக்கிரத்தில் பதில் கொடுப்பார். அவர் சேர்ந்து பாடலாமா? அது விசுவாசமாய் அறிக்கை செய்ய போகிறோம். நான் முதலாவது பாடுவேன், இரண்டாவது நீங்க சேர்ந்து பாடலாம். அவர் நல்லவர், அவர் எத்தனை நல்ல

வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய், அணுகாமலே என்னை தப்புவிப்பீர், என்னை மூடி உமது சிறகால என்னை மூடி மறைத்துக் கொள்வீரே. இது எத்தனை நல்லவரப்பா, விசுவாசமா அறிக்கை செய்யலாமா? வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய், என்னை அணுகாமலே தப்புவித்து பாதுகாக்கிற தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி விசுவாசமா அறிக்கை செய்யலாமா? அவர் நம்மை பாதுகாக்கிறவர், மூடி மறைத்து நம்மை பாதுகாக்கிறவர், அவரை போல வேறுவர் இல்லை, அவர் எத்தனை நல்லவர். ஆமே. அவர் நல்லவர்,

யாவரை விடுவிக்கிறவரே, உம்மை நோக்கி அழைக்கிற யாரையும் சுகமாக்குகிற விடுவிக்கிற பரிசுத்தரே, உம்மை ஆராதிக்கிற உம்மை உயர்த்துகிறோம். என் நல்லவர், ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அந்த நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அவர் நல்லவர், நம்மை விடுவிக்கிற தேவன், ஆபத்து நாளில் நம்மை தப்புவிக்கிறவர், வேடின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு அவர் நம்மை தப்புவிக்கிறவர். சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? வேடின் கண்ணிக்கு தப்புவிக்கிறவர், பாழாக்கும் கொள்ளை நோக்கி

எங்களை மூடி மறைக்கிற பரிசுத்தரே, ஆபத்து நாளில் எங்களை கூடார மறைவில மறைக்கிற பரிசுத்தரே, சேர்ந்து அந்த கர்த்தரை ஆராதிக்கலாமா? அவர் நம்முடைய ஆபத்து நாட்கள்ல கூடார மறைவில மறைக்கிறார், கண்மலையின் மேல ஒளித்து வைக்கிறார், தீங்கு நம்மை அணுகாதபடிக்கு பாதுகாக்கிறார். அவர் எத்தனை பரிசுத்தர், அவர் எத்தனை நல்லவர், அவரை போல வேறொரு தேவன் இல்லை. அவர் ஆராதிக்கலாமா? அறிக்கை செய்ய பார்க்கலாப்பா. எங்களை மூடி மறைத்து பாதுகாக்கிறவரே, உமது சிறகுகளின் நிலையில எங்களை பாதுகாக்கிறவரே, உன்னத மாணவின் மறைவில எங்களை

என்னை எங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, வேடரின் கண்ணிக்கு அவனை தப்புவிக்கிறார். பாழாக்குகிற கொள்ளை நோய் இன்னைக்கு தேசங்கள் எல்லாம் உலகம் எல்லாம் பரவி கொண்டிருக்கிற கொள்ளை நோக்கி அவர் தப்புவிப்பார். இந்த வார்த்தை என்னோட கூட சேர்ந்து அறிக்கை செய்வீங்களா? என்னை தப்புவிப்பார், என் குடும்பத்தை தப்புவிப்பார், என் சபையை தப்புவிப்பார், ஓ என கருமையார்களை தப்புவிப்பார், என் தேசத்தை தப்புவிப்பார், என் ஜனங்களை தப்புவிப்பார். சேர்ந்து

எங்களை விடுவிக்கிற பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை விடுவிக்கிற பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. உமது சிறகுகள் இன்றைக்கு நிழலாய் வரட்டும்ப்பா. கவலையோடு அமர்ந்திருக்கிற அநேக குடும்பங்களுக்கு உமது சிறகு, உம்முடைய சமூகம், உம்முடைய சிறகு, உம்முடைய பிள்ளைகளை மூடி மறைக்கட்டும். பாழாக்குகிற கொள்ளை நோக்கி இப்படி ஜனங்களை தப்புவீங்க ஆண்டவரே. எல்லாம் அப்படி ஒரு நிமிடம் பாழாக்குகிற கொள்ளை நோயை கடிந்து ஜெபிக்கலாமாப்பா. எங்கள் தேசத்தில் பாழாக்கி கொண்டிருக்கிற கொள்ளை நோய், உலகம் எங்கிலும் பாழாக்கி கொண்டிருக்கிற கொள்ளை நோய், இனிமேல் அதனுடைய வல்லமைகள் மட்டுப்படுவதாக. அதில் தாக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலை அடைவார்களாக. பாழாக்குகிற கொள்ளை நோய் தாக்கப்பட்ட ஜனங்கள் சுகம் பெறுவார்களாக. விடுதலை சம்பவிப்பதாக. அற்புதங்கள் நடப்பதாக. கர்த்தர் அப்படியே செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.

எத்தனையோ மனுஷங்க நீங்க பாத்திருக்கலாம் உங்க சபையில, உங்க ஊழியத்துல, உங்க வாழ்க்கையில. ஆனா ஒருத்தர் கூட இயேசுவை போல இல்ல. உதவி செய்றேன்னு சொன்ன எத்தனையோ நபர்கள் விலகி போயிட்டாங்க. உங்களுக்கு ஒத்தாசையா ஊழியத்துல இருப்பேன்னு சொன்ன எத்தனையோ பேர் விலகி போயிட்டாங்க. பாஸ்டர் உங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொன்ன எத்தனையோ பேர் விலகினாங்க. ஆனால் கரத்தை பிடித்தவர் இதுவரைக்கும் விலகவில்லை. கரத்தை பிடித்து நடத்துகிறவர் இதுவரைக்கும் விலகவில்லை. இதுவரைக்கும் புறக்கணிக்கவில்லை. இதுவரைக்கும் தள்ளவில்லை. இதுவரைக்கும் ஆதரவை நடத்தினார். இனிமேல் நடத்துவதற்கு அவர் போதுமானவர். இதுவரைக்கும் நடத்தினவர், இதுவரைக்கும் நடத்தினவர், இனிமேல் நடத்துவதற்கு போதுமானவர். நல்ல வாயில திறந்த அப்பாவுக்கு மகிமை. கரங்களை தட்டி கத்தரை துதிங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஆணுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை புறக்கணிப்பதில்லை, உன்னை தள்ளுவதில்லை. அவர் உன்மேல் ஆதரவா இருக்கிறார், உன்மேல் ஆதரவா இருக்கிறவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர் இயேசுவே, நீ நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ மகிமை உள்ளவர், மகிமை உள்ளவர். நல்ல கரங்களை தட்டி இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேல் நடத்துவார். இதுவரைக்கும் தாங்கினவர் இனிமேலும் தாங்குவார். அவர் இனிமேலும் தாங்குவார். உன்னை ஆதரித்து நடத்துகிறவர் அவர் அல்லவா?

மட்டும்தான் ஆண்டவரே. எல்லா புகழ், எல்லா மேன்மை, எல்லா ஆராதனை சகலமும் உமக்கு மட்டும் சொல்றவங்க எல்லா தலைக்கு மேல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், உயர்த்துறோம் டாடி, உயர்த்துகிறோம் டாடி, உங்களுடைய நாமத்திற்கு மகிமை வரப்படுகிறோம்மா. இது எத்தனை நல்லவா, இது எத்தனை நல்லவா, இது மாறாதவர், மகிமையுடையவர். நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமை. ஓ

மனிதர்கள் கைவிட்ட பொழுது இந்த ஊழியத்தை நடத்தினீங்களே, எங்களை நடத்தினீங்களே, எங்க குடும்பத்தை நடத்தினீங்களே, இதுவரைக்கும் ஆதரவா இருந்தீங்களே, இதுவரைக்கும் ஆச்சரியமா நடத்தினீங்களே, இதுவரைக்கும் ஆச்சரியமா நடத்தினீங்களே, எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேல் நடத்துவார். 13 ஆண்டு காலமாக நடத்தினவர் இனிமேல் நடத்துவார். 13 ஆண்டு காலமாக ஆச்சரியமா நடத்தின தேவர் இனிமேல் நடத்துவார். ஊழிய பாதைகளை சோர்ந்து போக வேண்டாம். தேவனுடைய கரம் இன்றைக்கு ஆதரவாய் வருகிறது. இதுவரைக்கும் ஆதரித்து வந்த தேவர், இதுவரைக்கும் ஆதரவாய் நடத்தின தேவர் இனிமேல் நடத்துவதற்கு அவர் போதுமானவர், இனிமேல் நடத்துவதற்கு போதுமானவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமே. நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர். நல்ல கரங்களை தட்டி அம்மாவுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்திக்கு பார்க்கலாம். இனிமேல் நடத்துவார், இனிமேல் நடத்துவார், இனிமேல் நடத்துவார். ஆச்சரியமா நடத்துகிறவர். அந்த தேவனை ஆராதிக்கலாமா? அந்த தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? அந்த தேவனை கனப்படுத்தலாமா? அவர் நல்லவர். இதுவரைக்கும் தாங்கினாரே. புறக்கணித்த அநேகர் மத்தியில நம்ம கரத்தை பிடித்து தூக்கினாரே. ஓ, அநேகர் கைவிட்ட நிலையில நம்முடைய கரத்தை பிடித்து தூக்கினாரே. அநேகர் நம்மை கைவிட்ட பொழுது அவர் நம்மை தாங்கினார், நம்மை ஏந்தினார், நம்மை சுமந்தார், கப்பு வீத்தார். இதுவரைக்கும் விட்டு விலகல, இதுவரைக்கும் நம்ம விட்டு விலகல, இதுவரைக்கும் நமக்கு ஆதரவா இருந்தார், இதுவரைக்கும் நமக்கு அடைக்கலமா இருந்தார். அவரை போல வேறொரு தெய்வம் இல்லை, அவரை போல வேறொரு ரட்சகர் இல்லை, அவரை போல வேறொரு மீட்பர் இல்லை. அவரே சர்வ வல்லவர், அவரே மாறாதவர், அவரே மகிமையுடையவர். நல்ல கர

கரங்களை தட்டி சொல்லுங்க, நீங்க துதிக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், ஆராதனைக்கு பாத்திரர், ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரர். அல்ல, தலைக்கு மேல கரங்களை தட்டி பாத்திரரே, மேலானவரே, உயர்ந்தவரே, மகிமையுடையவரே, கிருபையுடையவரே, ஆச்சரியமானவரே, அற்புதமான நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நீரே போற்றுதலுக்குரியவர், வாழ்த்துதலுக்குரியவர், வணக்கத்திற்குரியவர், மகிமைக்குரியவர், கிருபைக்குரியவர். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். ஆண்டவரே, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. அவர் பாத்திர மகிமையுடையவர், அவரே போதுமானவர்.

0: ஆண்டவரே.
1: உம்மை போல் வேறு தெய்வமே,
0: there is none like you Lord. உம்மை போல் ஒருவர் இல்லை, உம்மை போல் ஒரு பரிசுத்தர் இல்லை, உம்மை போல் ஒரு மீட்பர் இல்லை. நீரே பரிசுத்த, நீரே மாறாதவன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி சொல்லுங்கப்பா. மகிமையுடையவர், கிருபையுடையவர், ஆராதனைக்கு பாத்திரர், கன மகிமைக்கு பாத்திரர், போற்றுதலுக்குரியவர், வாழ்த்துதலுக்குரியவர், வணக்கத்திற்குரியவர். உயர்த்துகிறோம்ப்பா, எங்க நாமத்துக்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. எல்லா கன மகிமை, மாட்சிமை, மகத்துவம், துதி, ஸ்தோத்திரம், மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம்ப்பா. உயர்ந்திருப்பீராகப்பா, உயர்ந்திருப்பீராக. எல்லா கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசனாகிய பேதுருவை பார்த்து, நீ என் மேல் அன்பாயிருக்கிறாயா என்ற கேள்விக்கு பேதுருவனுடைய பதிலாக இந்த பாடல் அமைகிறது. கேட்டு மகிழுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீ வல்ல நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், the fear of the Lord. Amen. Hallelujah. சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. It stands forever. Amen. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கின்றன. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் கைக்கொள்வதற்கு, உம்முடைய சத்தியத்திலே நடக்கிற பிள்ளைகளாய், வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்வதற்கு கிருபை தருவீராக.

நோக்கி கையை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாம் தோற்று போன நேரத்துல எங்களை கைவிடாமல் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Even at the brook of Besor, if you can provide Elijah the prophet of God Jesus through a

மாறி போவீங்க. நம்பினவர்கள் நேசித்தவர்கள் அவங்க எல்லாமே எனக்கு செய்யறாங்க, அவங்க நல்லவங்க நினைக்க போல தோணும். சரியான நேரம் வரும்பொழுது கழண்டு போயிடுவாங்க. காரியம் முடிஞ்ச உடனே அவங்க கழண்டுருவாங்க, நம்மளை விட்டு விளங்கிடுவாங்க. அதுதான் இந்த உலகம். ஆனால் அந்த ஆண்டவர் அப்படி இல்லை. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் அப்படி இல்லை. முடிவு பரியந்தம் கூட இருப்பவர் அல்லாஹ்வே.

விசுவாக்குற கரம், எங்களுக்கு வழிகாட்டுகிற கரம், எங்களை பாதுகாக்கிற கரம், என் நீதி வலதுகிறது. நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை உருவாக்குவேன். இந்த நாட்களிலே எங்களை உருவாக்கு. வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய வழி

தேவ சித்தத்தின் வழியில ரெண்டு கையை உயர்த்தி ஹல்லேலூயா. உங்க வழியில வெளிச்சத்தின் பாதையில நாங்க நடக்கும், நாங்க தவறிவிட கூடாதாங்க. பொல்லாங்கள் எவனை விழுங்குறாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி திரிகிறானே. ஹல்லேலூயா. The enemy is roaring. Hallelujah, hallelujah. Like a hallelujah, like a lion, oh God. God help us, we need you. Without you, we cannot make it, oh God.

ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீர். We want to thank you for your presence. Thank you for your love. நீர் நடத்துவீராக, நீர் எங்களை சுமப்பீராக, ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்திலே.

நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14 அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7,000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமீனுடைய ரகசிய போலீசார் 5 பேர் போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 பேரும் உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமீனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மரித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 பேரும் அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்பு பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

ஓ ஃபாதர், தேங்க் யூ. ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய நாம

சுத்தம் செய்து முறியடிக்க போகிறார். ஓ அமேன். அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாக எழுங்கிற பிரச்சனைகள், என் தேவன் இப்போதே எல்லாவற்றையும் ஒரு கடலை அடக்குவது போல

பரிசு தாவியும் உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்கள் பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க,

கண்ணீர் கவலை வியாதிகள் இந்த நேரத்தில் மாறுவதாக, எல்லா கண்ணீர் துடைக்கப்படுவதாக, எல்லா கவலைகள் மாறுவதாக, நாளைய தினத்தை குறித்த கவலைகள் மாறுவதாக, நாளைய தினத்தை குறித்த கவலைகள் மாறுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. ஓ நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர், ஓ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம். ஓ ஹல்லேலூயா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட வேண்டுதினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் உள்ளங்களை ஆட்கொள்ளும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லா கவலைகளை மாற்றுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லா கவலைகளை மாற்றுகிறவர் உன் அருகில் இருக்கிறார். அதிசயங்களை செய்கிறவர் உன்னோடு

எத்தனை பேர் கண்ணீரோட பலவிதமான கவலையோட பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்க வாழ்க்கையில் இப்பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. உங்கள் கவலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்கள் வியாதிகள் நீங்கிக் கொண்டு

எங்களை கழுவி சுத்திகரிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிற எங்கள் மேலான தெய்வமே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்ல ஒரு விசை கூட கைகளை தட்டி அந்த நல்ல தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்க.

அற்புதங்களை செய்கிறவர் ஒரு மருத்துவர் இருக்கிற ஒரு பொருளை சரிப்படுத்த முடியும் இந்த தேவனோ இல்லாத ஒன்றை உருவாக்க முடியும். அந்த தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். சேர்ந்து கைகளை தட்டி பாடி ஆராதிக்க போகிறோம். உம்மால் கூடு ராஜா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அந்த ஒரு வார்த்தை எங்க வாழ்க்கையில வர

எஸ் நம்முடைய நோய்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். சிலுவையில அவர் பட்ட பாடுகளினாலே அவர் நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார். உன் வியாதிகளை அவர் ஏற்கனவே சுமந்து கொண்டார். ஓ ஏசாயா 53 அதிகாரம் வாசிக்கும் பொழுது வசனப்படி சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தழும்புகளால சுகம் உண்டாகிறது. அவர் பட்ட தழும்புகளினாலே, அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகளினாலே சுகம் உண்டாகிறது. இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னை பார்த்து கொண்டிருக்கிற, ஆராதிக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு சுகம் உண்டாகிறது. அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, அற்புதங்கள் உண்டு

எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நமக்கு சுகத்தை தருகிறவர். ஒன்றுவர் பார்வைக்கு மறைவாயில்லை. நூற்றுக்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்காக இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார், ஐயா என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த வார்த்தை என் வேலைக்காரனை சுகமாக்கும். நான் சொல்றேன், இந்த ஆராதனை வேளையில ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்க போதுமானது. இயேசுவின் ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்க போதுமானது. வியாதி எதுவாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அதை சுகமாக்க இயேசுவின் ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தையிலே வல்லமை உண்டு, அந்த வார்த்தையிலே ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையிலே உயிர் உண்டு, உனக்கு சுகம் உண்டு, சுகம் உண்டு. அவர் நமக்காகப்பட்ட தழும்புகளினாலே சுகம்.

அவருடைய நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லை, அவருடைய நாமத்தை போல வேறொரு பரிசுத்த நாமம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஹாலலூயா, வானத்திலும் பூமியிலும் ஓ மனிதர்களுக்கு இடையில ஓ ஹாலலூயா அவருடைய நாமத்தை போல மேலான நாமம் இல்லை. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்காலும் முடங்கத்தக்கதான நாமம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு பெரிய அந்த நாமத்தை உயர்த்தலாமா? அதை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் உயர்த்துகிற எந்த இடத்திலும் அப்பா வந்து ஆசீர்வதிக்கிறாரே, அப்பா வந்து நிரப்புகிறாரே.

யாவுடைய புழங்கார்களும் புழங்குகிறதானே. அந்த மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம்பா. உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. உம்முடைய நாமத்தை போல வேறொரு உன்னதமான நாமம் இல்லை. மேலே வானத்திலே, கீழே பூமியிலே, மனிதர்களுக்கிடையே, தேவர்களுக்குள்ளே உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லையப்பா. உயர்ந்த நாமமே, மாறாத நாமமே, மகிமை உள்ள நாமமே, ஆச்சரியமான நாமமே.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேக நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில்

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

0: பரிசுத்த ஆவியே இறங்கி வந்திரே.
1: ஆவியானவரே, உங்க பலத்தினால உங்களோட வரங்கள்னால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்களே திங்க் பண்ணுங்க. இத்தனை நாள் எத்தனையோ பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வந்தது, எத்தனையோ சில சத்துருக்கள் உங்களுக்கு எழும்புனாங்க, சில காரியம் நடக்காம கூட போச்சு, சில காரியம் தாமதமா கூட கிடைச்சது, சில கிடைக்காம கூட போச்சு, சில காரியத்துக்கு அலைஞ்சீங்க, சில காரியத்துக்காக நீங்க உயிரை கொடுத்தெல்லாம் நேசிச்சீங்க, டைம் எல்லாம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்க, ஆனா அதெல்லாம் நீங்க சகிச்சு அதெல்லாம் தாங்கி இன்னும் நீங்க இன்னைக்கு உயிரோடு நிக்கிறீங்கன்னு சொன்னா அது உங்க வேணா? இல்ல இல்ல, அதுதான் கர்த்தருடைய கிருபை, அதுதான் கர்த்தருடைய கிருபை. பவுல் சொல்கிறார், நான் இத்தனையும் சகித்து நான் நிற்பதும் நிர்மூலமாகாம இருக்கிறேனே, அது நான் என்னுடைய பலனோ இல்ல என்னுடைய சகிப்பு தன்மையோ இல்ல, நான் எனக்கு ஏதோ ஒண்ணு எக்ஸ்ட்ரா இல்ல இல்ல இல்ல, அதுதான் கர்த்தருடைய கிருபை. அது இருந்ததுனாலதான் நீங்க இன்னைக்கு வரைக்கும், டுடே டில் டுடே, இந்த நேரம் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் இத்தனையும் சகித்து, இத்தனையும் இத்தனை நபர்கள் உங்களுக்கு விரோதமாக எழுமின போதும், உங்களை தூஷணம் செய்த போதும், உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும் போதும் சகிச்சு நிற்கிறீங்கல்ல, எத்தனை பேர் சொல்ல முடியும்? பாஸ்டர், நான் கர்த்தருடைய, இன்னைக்குதான் எனக்கு தெரியுது, நான் நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனையும் தாண்டி வந்துட்டேன், என் பலத்துல இல்ல இல்ல இல்ல, அதுதாங்க கிருபை. நீங்க மட்டும் கிருபை இல்லைன்னா உங்களெல்லாம் என்னைக்கோ முடிச்சிருப்பாங்க, உங்களெல்லாம் என்னைக்கோ உங்களுடைய நீங்க எல்லாம் டிப்ரெஷன் ஆகி பைத்தியமாய் சுத்தி இருப்பீங்க. இந்த கிருபை இருந்ததுனாலதான் அத்தனை காரியத்துல நீங்க வெளியே வந்தீங்க, எத்தனையோ பேத்த நம்பி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க இருப்பாங்க இவங்க இருப்பாங்க நல்லா பேசிட்டு சுத்திக்கிட்டு இருந்தீங்களா, எல்லாரும் ஒரு டைம் வரும்போது உங்களை நான் ஒதுக்கிட்டு போன போறது கூட அதை சகித்து ஒரு சின்ன சிரிப்போட நீ மூவ் ஆன் பண்ணி வந்து நின்று இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற பாத்தியா? அதுதான் கிருபை சொல்லி கையை உயர்த்தி சொல்லுங்க.

உனக்கு நல்லவராக இருந்த, உனக்கு நன்மை செய்கிறவராக இருந்த, மித்த மனுஷன் மாதிரி உனக்கும் தீமை செய்து உன்னை நட்டாட்டில் விட்டுட்டு போயிருந்தா இயேசு என்னைக்கோ போயிருப்பாருமா, தம்பி என்னைக்கோ போயிருப்பாரு. ஆனா உனக்கு நல்லவராக இருந்து உன் பாதையெல்லாம் செவ்வையாக்கி உன்னை வழி நடத்தினார்ல யோசி, அது கையை வேண்டி ஒரு சரணம் உங்களுக்கு சொல்லித்தரேன்.

கையை தட்டி ஏசப்பாட அன்பு அருசிச்சு அவர் கொடுத்த கிரு வசனம் சொல்லதுல அவரை காலை தோறும் புதிதா இருக்கும். அதனாலதான் இன்னும் நீ உயிரோடு இருக்கிற காலையில இருந்து அலாரம் சவுண்ட கேட்கிற அன்னைக்கு சபைக்கு வர உயர்த்தர கத்தர் உன்னை நேசிக்கிறார், கிருப வைத்திருக்கிறார். அதை மட்டும் நினைச்சு வான்.

എവളും ദേവയില്ല ഉണക്ക്, എവളും ദേവല്ലേ, അവ വേണം ഇവ വേണം വേണ്ട. திருப்பி ஒருத்தரை கத்தர் வாழ்க்கையில விட்டு தூர வச்சுட்டாரா, தள்ளி வச்சுட்டாரா, திருப்பி அவனை சேர்த்தாத, திருப்பி அவளை சேர்த்தாத. ஒரு நண்பன் உனக்கு பின்னாடி பேசி உனக்கு உபத்திரவம் செய்து ஓடி போயிட்டானா, இல்ல வேற சேர்க்கை கூட சுத்திட்டானா, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்டு பார்த்தா எனக்கே அந்த இன்னொரு ஆப்போசிட் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து, இல்ல என்னோட மியூச்சுவல் ஃப்ரெண்டு கூட சேர்ந்தே என்னை கவனிக்க மாட்டேன்றான் பாஸ்டர், என்னை பார்க்க மாட்டேன்றான் பாஸ்டர், என்ன பேச, திருப்பி அவனை சேர்த்தாத, திருப்பி அவன் கூட இருக்காத. ஒரு வாட்டி உனக்கு அவர்கள் தவறு செய்து உனக்கு துரோகம் செய்து விலகி விட்டார்களா, திருப்பி அவங்க இல்லைன்னு அவங்களை சேர்த்தணும்னு சொல்லி தயவு செய்து. மகனே, மகனே, தம்பி, தங்கச்சி, நினைக்காத, போனது போனதாவே இருக்கட்டும். கர்த்தர் உனக்கு புதிதான கிருபையை கொடுக்கிறார், அதுக்கு மேல என்ன வேணும். போனவங்க போனதாவே இருக்கட்டும், போனவன் போனவளாவே இருக்கட்டும், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். திருப்பி அவங்களை சேர்த்தணும்னு மட்டும் நினைக்காத. கத்துறாங்க, உங்க இல்லாம நல்லா தான் இருக்கிறீங்க, சமாதானமா தான் இருக்கிறீங்க, ஒன்னும் உங்களுக்கு ஆசீர்வாத குறைவில்லையே, ஒன்னும் நீ ஒண்ணு சோறு இல்லாம ரோட்ல திரியலையே, நல்லா சமா, அது காட்டிலும் அவங்க இருந்த போது காட்டிலும் இப்ப நல்லா தானே இருக்கிற. சோ டோன்ட் வரி, உன் கிருபை உன்னை நடத்தி வந்தார்ல, சுமந்து வந்தார்ல, அவர் உனக்கு நல்லவராக இருக்கிறார், உனக்கு நன்மை செய்வார், தைரியமாறு. எதற்காக ஜெபிச்சீங்களோ, எதற்காக அழுதீங்களோ, எதற்காக கத்தருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கீங்களோ, அந்த நாள் வரும், கவலையே படாது. கத்தருக்கு காத்திருக்கிறவங்க எப்படி தெரியுமாங்க இருக்கணும். ஏசாயா 40:31 வாசிக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான், கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அவருக்காக காத்திருக்கிறீங்க நீங்க. எவ்வளவு பார்த்து சொல்றேன், எனக்கு இயேசு செய்து முடிப்பார். அந்த மாதிரி ஒரு உபத்திரவமான நேரம், ஒரு அழுகையின் நேரம், இல்ல ஒரு அவமானத்தின் நேரம், இல்ல நீ எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத நேரத்துல என்ன தெரியுமா சொல்லணும், காத்திருக்கிறேன், எனக்கு கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு காத்திருக்கோ, புது பலனை அடைந்து ஒரு புது பலத்தோட காத்திருக்கணும். நீங்க காத்திருக்கிற டைம்லதான் சோர்ந்து போயிடுறீங்க, நடக்குமா நடக்காதா, செய்வாரா செய்ய மாட்டாரா, அத ஆண்டவர் வாய்க்க செய்வாரா வாய்க்க பண்ண மாட்டாரா, சொல்லிட்டார்ல செய்வார். நீங்க காத்துணும் வெளத்தோட. ஏன்னா ஏன் வெளத்தோட காத்திருக்கணும்னா, அந்த காரியத்துக்கே ஜெபிச்சிருக்கிறீங்க, புரிஞ்சா, எதற்காக உங்களுக்கு தெரியும், எதற்காக எழுதிங்க உங்களுக்கு தெரியும், அந்த காரியத்தை இயேசு தரும்போது அதை நீங்க சுதந்திரிக்கிறதுக்கு பலம் உள்ளவர்களா இருக்கணும், இல்ல சத்துவம் பெற்றவர்களா இருக்கணும், இல்ல அந்த காரியத்தை செய்தாட்டு கொடுத்துட்டார், அதை நான் பலவானா, அதை பலத்தோடு ரிசீவ் பண்ணிக்கணும்ல, அதுக்குள்ள பிரவேசிக்கணும்ல, அதுக்காக காத்துருங்க, நிச்சயமாக கர்த்தர் செய்வார். அவர் மனுஷன் மாதிரி பொய் சொல்கிறவர் அல்ல, சொல்லதை செய்து முடிப்பார். நீங்க என்ன தெரியும் பண்ணணும், உங்களுக்கு பெரிய வேலை கத்த கொடுத்துட்டாருமா, அங்கிள் ஆண்டி தம்பி தங்கச்சி, வெயிட் பண்ணுங்க. அது எப்படி, சந்தோஷமா, நான் காத்திருக்கிற காரியத்தை ஏசு தருவார். ரொம்ப அப்படியே துள்ளாதீங்க, அப்படியே அப்படியே பந்தாலாம் பண்ணாதீங்க, அமைதலா உட்காருங்க. தாவீது சொல்றான், என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிறது, நான் நம்புகிறது என் ஃப்ரெண்டால வராது, என்னுடைய சர்ச் விசுவாசியால வராது, பாஸ்டர்ஸால வராது, ஆமா ஆமா நீ நம்பினவங்களால வராது, உங்களுடைய உறவுகளால வராது. தாவீது சொல்றான், நான் நம்புகிறது அவரால் வரும். உங்களுக்கு ஆண்டவர் திரு, நீ எதை நம்பி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, அதனால உங்களை பார்த்து சொல்றேன், காத்துரு, பக்கத்துல பார்த்து சொல்ல, காத்துருமா, பொறுத்திரு, கத்தரையே நம்பியிரு, உன் காரியத்தை வாய்க்க செய்வார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க, எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க, என் கூட சேர்ந்து பாடுவீங்களா, கார்ட்ஸ் மட்டும் கொடுப்பா சவுண்ட்.

0: பண்றீங்களா?
1: உன் சார்பில் செயலாற்றுவார்.
0: இப்படி இப்படி சொல்லுங்க. என் காரியத்தை

எதிர்பார்த்த காரியத்தை பார்க்கிற வரைக்கும் பாஸ்டர் என்னென்ன காரியத்தை நான் ஜெபிச்சனோ இயேசுக்கு தெரியும்ல, நினைப்பதற்கு முன்பதாக அறிந்திருக்கிறார்னு வேதத்தில் வாசிக்கிறோம்ல. அப்புறம் பதறீங்க, அப்புறம் துள்ளுறீங்க, நடக்குமா நடக்காதான் ஏன் தூக்கம் எல்லாம் ஒவ்வொரு ராத்திரியும் புலம்பிட்டு இருக்கிறீங்க. காரியத்தை வாய்க்க செய்வேன் சொல்லிட்டார், ஒரு காரிய சக்தியா இருக்கிறார், சகலத்தையும் உனக்காய் செய்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு ஒரே ஒரு வேலை கொடுத்துருக்கிறாருமா, தம்பி தங்கச்சி அங்கிள் ஆண்டி காத்திரு பொறுத்து, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா உயர்த்துவார், கண்டிப்பா நடத்துவார். ஏதாவது ஒரு நாள் கத்திரனை உயர்த்துவார், அந்த நாள் வரும், அந்த நாள் வரும், கண்டிப்பா வரும் வரும். துள்ளாதீங்க, பதறாதீங்க, கத்தாதீங்க. எனக்கு தெரியும் கத்தர் வாய்க்க செய்வார், அந்த காரியம் நடக்க விடாம தீயவர்கள் எல்லாம் ஐயோ என் எதிரிகள் எல்லாம் உள்ள போய் சொல்லி தடுத்துருவாங்களா பாஸ்டர், என்னோட காலேஜ்ல சொல்லி எனக்கு எழுத எக்ஸாம் எழுத விடாம பண்ணிருவாங்களா, இல்ல என் வேலையில சொல்லி எனக்கு உயர்வு வர விடாம பண்ணிருவாங்களா, இல்ல ஊழியத்துல என்ன போய் தப்பா பேசி என் ஊழியத்தை கெடுத்து, இல்ல இல்ல இல்ல, எது செஞ்சாலும் தீயவன் செயல் குறித்து ஒரு போதும் பயப்படாத. சங்கீதம் 37 கடைசி 4 வசனங்களை வாசித்து பாருங்க, அவன் இல்லாமல் போய் விடுவான், உன் காரியமோ வாய்க்க செய்யும் கத்தருக்கு காத்திருக்கிறதுனால. உன் காரியத்தை வாய்க்க செய்வார், உன் பக்கத்தில் நின்று உனக்காய் செயலாற்றுவார். சோர்ந்தே போகாதீங்க, வேலை என்னன்னா காத்திருக்கணும், பொறுமையா இருக்கணும். உன் வாய் காரியத்தை வாய்க்க செய்கிறவர் இயேசு உனக்காய் சகலத்தையும் செய்து முடிப்பார். ஆமென், ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறதில்லை. 2 கொரிந்தியர் 4:8. சிறுமி ஒருத்தி பவுன்சிங் பாலை வைத்து விளையாடி கொண்டிருந்தாள். அவள் அதை அதிக வேகமாக ஓங்கி கீழே எரிய எரிய அது அதிக வேகத்தில் மேலே எழும்பி வந்தது. அவள் தன் தகப்பனிடம், எவ்வளவுக்கெவ்வளவு கீழே ஓங்கி எறிந்தேனோ அவ்வளவுக்கவ்வளவு அது வேகமாக உயர எழும்புகிறது என்று ஆச்சரியப்பட்டு கூறினாள். தகப்பன் அதை குறித்து யோசிக்க ஆரம்பித்தார். இதே போல ஒரு பீங்கான் தட்டை ஓங்கி எறிந்தால் அது சுக்குநூறாக போய்விடும். மணல் நிரப்பப்பட்ட சாக்குப்பையை கீழே தள்ளினால் அது விழுந்த இடத்திலேயே கிடக்கும். ஆனால் கீழே ஓங்கி எறியப்பட்ட ரப்பர் பந்து மட்டும் மீண்டும் எவ்வி குதித்து மேலே எழும்பும். ஆம் பிரியமானவர்களே, மனிதர்களில் பெரும்பாலானோர் பீங்கான் தட்டுகளைப் போல இருக்கின்றனர். வாழ்வில் ஒரு சிறிய கஷ்டம், கவலை, மற்ற மனிதர்களால் புறக்கணிக்கப்படுதல் போன்ற பிரச்சனைகள் வந்துவிட்டால் உடைந்து போய்விடுகின்றனர். வேறு சிலர் விழுந்த இடத்திலேயே இருந்து விடுகின்றனர். பீங்கான், மணல் நிரப்பப்பட்ட சாக்கு மற்றும் ரப்பர் பந்து, இவை மூன்றும் ஒரே போலத்தான் கீழே தள்ளப்படுகின்றன. ஆனால் அவை வித்தியாசமான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. காரணம், அவை உண்டாக்கப்பட்ட பொருள் வெவ்வேறானவை. இயேசு கிறிஸ்துவை பிசாசு பல சந்தர்ப்பங்களில் கீழே தள்ள பார்த்தான், முடியவில்லை. முடிவிலே பிரதான ஆசாரியர்களும் ஜனத்தின் மூப்பரும் பரிசேயரும் சதுசேயரும் இயேசு கிறிஸ்துவை உபத்திரவப்படுத்தி அவரை சிலுவை மரணத்துக்கு உட்படுத்த தூண்டினான். அவ்வளவுதான், இயேசு கிறிஸ்துவின் சகாப்தம் இதோடு முடிந்துவிட்டது. இனி அவர் பெயர் முதலாய் சொல்லப்படவும் மாட்டாது என்று சாத்தான் நினைத்தான். ஆனால் பிதா இயேசு கிறிஸ்துவை மீண்டும் உயிரோடு எழுப்பினார். அவரை கல்லறையும் பாதாளமும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவர் சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்து வெற்றியாய் மீண்டும் எழுந்தார். இந்த இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி நம்மில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் நம்மையும் நம் சோர்வுகளிலிருந்தும் தோல்விகளிலிருந்தும் மீண்டும் உயிர்ப்பிப்பார். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இல்லையானால் இவ்வுலக பிரச்சனைகளும் பாடுகளும் வியாதிகளும் நம்மை மேலே எழும்ப விடாது. நம் துக்கத்திலேயே நாம் மூழ்கி போய்விடுவோம். ஆகவே நமது இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் அருளிய வேதம் நம் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நம் துக்கத்திலே நாம் மூழ்கி போகாமல் மீண்டும் ஜெயமாய் எழும்புவோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஆவியானவர் நம்மையும் நிரப்பி சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை மீண்டும் உயிர்ப்பிப்பாராக.

தேவ மக்களின் ஒருமனப்பாட்டிற்காய் ஜெபித்து சென்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு ஒரே எதிரி, ஒன் எனிமி. வாசிக்க வேண்டிய சங்கீதம் பகுதி நம் எல்லாருக்கும் தெரிந்த 133 சங்கீதம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும், எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இன்றைய மனப்பாட வசனம் அதே சங்கீதத்தினுடைய முதல் வசனம். 3 வசனங்களையும் மனனம் செய்வது நல்லது. இந்த முதல் வசனத்தை மாத்திரம் இப்பொழுது மனனமாக வாசிக்க நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை பெரியது. How good and pleasant it is for brothers to dwell together in unity. வெளியே உள்ள எதிரிகளை விட நமக்குள்ளேயே இருக்கும் சத்துருக்களே நம்மை அதிகம் பலம் இழுக்க செய்வர். தனக்குத்தானே பிரிந்திருக்கிற ராஜ்யம் நிலைநிற்காது என்றார் ஆண்டவர்.

மனமின்மையே நடைமுறையாய் நாம் ஒருமனப்பாட்டிற்கு வழிவகுக்கிற 10 எளிய படிகளை இன்றும் அடுத்த 4 நாட்களும் நாம் தியானிப்போம். 1. தலைவர்களிடம் துவங்க வேண்டும். பிகின் வித் த லீடர்ஸ். துவக்கம் தலைவர்களிடம்தான் காணப்பட வேண்டும். சங்கீதம் 133 இப்பொழுது வாசித்தோம் அல்லவா, அது யாவருக்கும் பிரியமானது. அது ஒரு வியப்போடு துவங்குகிறது பாருங்கள், இதோ எக்ஸ்கிளமேஷன். சகோதரர் ஒருமித்து வாழ்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. சகோதரர் என்பது இங்கு இறை மக்களை குறிப்பிடும். மகிமையான இந்த ஒருமனம் மீதி உள்ள இரு வசனங்களிலே அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளது, சித்தரிக்கப்பட்டுள்ளது. சங்கீதக்காரன் 2 சித்திரங்களை இங்கே தீட்டுகிறதை பாருங்கள். முதலாவது வடியும் தைலம், அடுத்தது இறங்கும் பனி என்று சொல்கிறான். பிரதான ஆசாரியன் தலையிலிருந்து, எங்கிருந்து, தலையிலிருந்து தைலம் வடிய துவங்குகிறது. பனி இறங்குவது எங்கே, எர்மோன் மலையிலிருந்து. தலையிலிருந்து இறங்குகிறது, மலையிலிருந்து இறங்குகிறது. ஏன் எர்மோன்? பாலஸ்தீன நாட்டு மலைகளில் எல்லாம் உயரமானது இந்த எர்மோன் மலைதான். ஆரோனின் உடைகளும் சீயோனின் மலைகளும் இறை மக்களின் சபையை குறிக்கும். ஆரோனும் எர்மோனுமோ தலைமத்துவத்தை குறிக்கும். ஒருமனம் என்பது தலைவர்களிடத்தில் துவங்காவிட்டால் அது நெடுங்காலம் நீடித்து நிற்காது. தலைவர் என்கிற சிரசில் ஊற்றப்பட்டு சபை என்னும் ஆடைகளிலே வடியும் ஒருமனப்பாடுதான் எப்பொழுதும் நிலைநிற்கும். எனவே ஒருமனப்பாட்டை குறித்து பேசும் பொழுது அதற்கான முதல் படி தலைவர்களிடம் துவங்க வேண்டும். 2. சாத்தானே பொதுவான எதிரி என்று நாம் அறிய வேண்டும். We must know that we have a common enemy and that Satan. எபேசியர் 4:4-6 வரிசைப்படுத்தப்பட்ட 7 ஒருமனப்பாட்டு கூறுகளுமே பொதுவாக கிறிஸ்தவ ஐக்கியங்களில் அடிக்கடி தியானிக்கப்படும், சுட்டிக்காட்டப்படும். அவையாவை: ஒரே ஆண்டவர், ஒரே உடல், ஒரே ஆவி, ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம், ஒரே திருமுழுக்கு, ஒரே கடவுளும் தந்தையுமானவர் என்று நாம் இந்த 7 கூறுகளையும் நாம் தியானிப்போம். ஆனால் துர்பாக்கியமாக இந்த ஒருமனப்பாட்டு கூறுகளே நம்மை எதிர்த்திருவங்களுக்கு துரத்திவிட்டன. ஒரே ஆவியானவரை குறித்த விளக்கங்களும் ஒரே ஞானஸ்நானத்தை குறித்த விளக்கங்களும் அப்பப்பா நமக்குள்ளே எத்தனை பிரிவினைகளை உண்டாக்கிவிட்டன. ஒருவேளை இன்னொரு காரியம் இத்துடன் சேர்க்கப்படுமானால் நாம் கூடி வர ஏதுவாக உண்டாகும் என்று நான் நினைக்கிறேன். அதுதான் ஒரே எதிரி, ஒன் எனிமி என்பது. அடிக்கடி என்னுடைய நினைவுக்கு வருகிறது நம்முடைய அரசியலிலே சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் எல்லா கட்சியினரையும் பார்த்து நமக்குள்ளே ஏராளம் கருத்து வேறுபாடுகளும் கோட்பாட்டு வேறுபாடுகளும் உண்டு, ஆனால் நம் எல்லாருக்கும் பொதுவானது ஒன்றே ஒன்று, அது ஒரு நபர், ஒரே ஒரு எதிரி, அது திருமதி இந்திரா காந்தி. நம்முடைய எதிரி ஒன்றா இருப்பதா, நாம் எல்லாருமாக சேர்ந்து வந்து முதலாவது நமது எதிரியை காலி பண்ணுவோம், அதற்கு பிறகு நாம் உட்கார்ந்து நம்முடைய காரியங்களை எல்லாம் நாம் சரி செய்து கொள்வோம் என்று சொல்லி எல்லா அரசியல் கட்சிகளையும் கூட்டி இந்திரா காந்தி அம்மையாரை அவர் தோற்கடித்தார். நான் நினைக்கிறேன் திருச்சபையானது இந்த ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே எதிரி என்று நாம் எல்லாரும் உண்மையாகவே அறிந்து ஒருமனப்பட்டு வந்து காரியத்தை முடித்த பிறகு, வேலையை செய்து முடித்த பிறகு உட்கார்ந்து நாம் மற்ற விவாதங்கள் விவர நம்முடைய வித்தியாசங்களை எல்லாம் நாம் பேசிக்கொள்ளலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா, இயேசுவினுடைய குழுவிலே இல்லாத ஒருவர் பிசாசுகளை துரத்தி கொண்டிருந்திருக்கிறார். அப்பொழுது சீஷர்கள் கேட்டார்கள், அவன் நம்மோடு கூட இல்லை, அவனை நாம் தடுக்கலாமா? அப்பொழுது இயேசு சொன்னார், தடுக்க வேண்டாம், ஏனென்றால் நமக்கு எதிராக இராதவர் நமது சார்பில் தான் இருக்கிறார் என்றார். ஆம், சாத்தான் மட்டும்தான் நம்முடைய எதிரி. பாமாலையிலே உள்ள ஒரு அருமையான பல்லவியனுடைய கவியனுடைய நினைவுக்கு வருகிறது.
மீட்டுக்கொண்டு

என்ற ஆண்டவா, அந்யோனிய காரணா, ஜீவநேசா, தேவரீர் வேண்டல் கேட்டு இறங்குவீர். பிதா சுதன் ஆவியே, ஏகரான சுவாமியே, உந்தன் திவ்ய ஐக்கியமும் தந்து ஆட்கொண்டரணும். சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை பெரியது. How good and pleasant it is for brothers to dwell together in unity. ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கருத்துக்காக, இந்த அழைப்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சின்னா பின்னமாக சபை இன்று கிடப்பதால் அல்லவோ உம்முடைய மாபெரும் பணி இன்னும் ஆண்டவரே நொண்டியடித்து கொண்டிருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் ஆகியும் நாங்கள் பெரிதாக ஒன்றையும் சாதிக்கவில்லை. எங்களை மன்னியும். எங்களுடைய எதிரி எங்களுடைய உடன் ஊழியரோ, இன்னொரு ஊழியக்காரனோ அல்லவே அல்ல. எங்களுடைய எதிரி பொதுவான அவன் பிசாசு, பழைய பாம்பு. கர்த்தாவே, நாங்கள் இந்த ஒரு சத்தியத்தை தெளிவாக உணர்ந்து கொண்டு ஒருமனப்பட்டு மக்களை எப்படியாவது இந்த ஒரே எதிரியின் கையிலிருந்து பிடுங்குவதையே எங்களுடைய ஒரே கடமையாக, ஒரே வேலையாக, ஒரே பணியாக கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய். எல்லா சபைகளிலும், எல்லா சங்கங்களிலும் உள்ள தலைவர்களுக்கிடையே ஒரு நல்ல ஒருமனப்பாட்டை உண்டாக்கி அவர்கள் தலை வழியாக, தாடி வழியாக கர்த்தாவே அங்கிகளுக்குள்ளே அந்த அருமையான ஒருமனப்பாடு என்கிற தேவனுடைய ஆசீர்வாதத்தின் தைலம் இறங்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தைக்காகவுமே துதிக்கிறோம். அப்படியே நடந்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம். நம்ம வாழ்க்கையில ஏன் சந்தோஷம் இல்ல தெரியுமா? நம்முடைய பேராசை பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. சண்டை போடாத மனைவி வேண்டும், அறிவோட அமைதியா இருக்கிற கணவன் வேண்டும், பிள்ளைங்க சொன்ன பேச்ச கேட்கணும். ஆசிரியரா இருக்கிறவங்களுக்கு தெரியும், கோயட் கிளாஸ் எடுக்கிறது கஷ்டம், கோவிட் கிளாஸ் எடுக்கிறது அதோட கஷ்டம். ஃபுல் பாடி செக்அப் எடுத்தாலும் ரிசல்ட் நார்மல்னு வரணும். இப்படி நாம பேராசையில இருந்தோம்னா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. எல்லாம் நல்லபடியா இருக்கிற காம்பினேஷன்ல வாழ்க்கை அமையாது. அடுத்து பொறாமை. நான் ஒண்ணுமே அவ்வளவா சாப்பிட மாட்டேன், எனக்கு சுகர், அவ எல்லாத்தையும் அடிச்சு தின்றான், அவனுக்கு ஒன்னும் இல்ல, வச்சு வளைச்சு திங்கிறான் பாரு, ஒன்னும் வரல, மண்ணுல பிடுங்கின கிழங்கு மாதிரி இருக்கிறான். அடுத்தவை சாப்பிடறத பார்த்து காதுல இருந்து நமக்கு புகை வருது. நமக்கு நடக்கல அப்படிங்கறத விட அடுத்தவை நல்லா இருக்கான்னு பொறாமப்படும் போது வாழ்க்கை கசந்துருது. வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே ஒரு விதமான முரண்பாடு தாங்க. நம்ம கேக்குறது கிடைக்காது, கேட்ட நேரத்துல கிடைக்கவே கிடைக்காது, பிடிச்சது நடக்காது, நடப்பது நிலைக்காது, பசிச்சவன் இலைக்கு பழைய சோறும் புளிச்ச ஏப்பக்காரனுக்கு பாயாசமும் பந்தியில வந்து விழும். காலோடு கையும் முறுக்கேறிய பருவத்துல சட்டப்பையில காசு இருக்காது. சர்க்கரையும் கொதிப்பும் மூப்பை பாடாப்படுத்தும் போது என்ன ஆளின்றி கட்டு கட்டா ரூபா கிடக்கும். இறுக்கி பிடிச்சா கையெடுக்கல இருந்து காணாம போகும் மணல் துகள்களைப் போல இது அத்தனைக்கும் இடையிலதான் வாழ்க்கை நொடி நொடியா கரைஞ்சு போய்கிட்டு இருக்குது. பேராசப்படாம பொறாமப்படாம எது வந்தாலும் என்ன நடந்தாலும் ஆண்டவர் மேல பாரத்தை போட்டுட்டு சந்தோஷமா வாழுவோம். ஆண்டவர் கரிசனையா சொல்ற வார்த்தைகளை கேளுங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வசனம் ஆறுதலா இருக்குதா?
1: வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.